சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம். பக்தி

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: பேசும் முன் கேளுங்கள், எழுதும் முன் யோசியுங்கள். இன்னைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான், உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் எல்லாத்தையும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கோபம் அப்படிங்கிறது வருங்க. கோபம் இல்லாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சில நேரம் யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நாம் பதில் சொல்லணும் அப்படின்னு உடனே தோணும். ஆனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கேட்குற கேள்வி சரியாக தான் இருக்குமா அப்படின்னு நம்மக்கிட்டே நம்மளுக்கு வந்து கேட்க தோணும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் உண்மையிலேயே நடந்த விஷயத்தால் வராது, நாம் சரியாக கேட்காததுனால தான் வரும். ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பாதியிலேயே முடிவு பண்ணிடுறோம், அவங்க நம்மளை குறை சொல்கிறாங்க, அவங்க நம்மளை மதிக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உண்மை சொல்லணும்னா அவங்க வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. அவங்க ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க அப்படின்னா அதை நம்ம முழுசாக கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம திரும்ப கேள்வி கேட்டோம்னா அதுதான் கண்டிப்பாக கரெக்டான ஒரு விஷயம். இதே மாதிரி தாங்க நம்ம பேசும் முன்னாடியும் வந்துட்டு நம்ம அவங்களை பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம கேட்குற கேள்வி சரியாக தான் இருக்குமா அப்படிங்கிறத. ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்றைக்கி பகல் நேர வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், சூரியன் லைட்டான ஒரு என்ட்ரிட்டு தான் கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்றைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, பாண்டியன் பரிசு எனும் நூலை எழுதியவர் யார்? பாண்டியன் பரிசு எனும் நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாவே அசோக் சரணுடைய அடிராட்டின போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிசா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிசா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ்ல கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திரமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சமையல் செய்கிறோன்னு வச்சுங்களேன், ஒரு தக்காளி சாம்பார் செய்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு சாம்பார் செய்கிறோம், தாளிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சமையல் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் இல்லாமல் இருக்காது. என்னென்னா வெங்காயம். என்ன சத்யா திடீர்னு இதை பற்றி பேசுகிற அப்படின்னு நினைக்கலாம். இந்த வெங்காயத்தில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க. முக்கியமாக சொல்லணும்னா இதை வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்துட்டு உடம்புக்கு பாதுகாப்பு அளிக்கிறது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. குறிப்பாக குவர்சிட்டின் அப்படிங்கிற தாவர சேர்மங்கள் இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வெங்காயத்தை உணவில் சேர்த்துக்கிறது மூலமாக இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் உடலில் ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படி மாதிரி வந்துட்டு மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து செரிமானத்துக்கு உதவலாம் அப்படின்னும், அதனால நம்ம தினசரி உணவில் அளவோடு வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வது நல்ல பழக்கம் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. சிலருக்கு வெங்காயம் சாப்பிடும்போது வயிற்று உப்புசம் அப்புறமேட்டு அசௌகரியங்கள் ஏற்படலாம், அப்படி இருந்துச்சுன்னா அளவை குறைச்சிக்கலாம் அப்படி மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான நிறைய டிப்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய நம்மச்சுட்டு நிகழ்ச்சியில். இப்போது அடுத்தா நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 16 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 30 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், வால் கத்தரிக்காய் 50 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 48 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 46 ரூபாய், வெண்டைக்காய் 36 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், பீர்க்கங்காய் 50 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 56 ரூபாய், நாட்டு பாகற்காய் 60 ரூபாய், தேங்காய் 55 ரூபாய், முள்ளங்கி 36 ரூபாய், பீன்ஸ் 60 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 66 ரூபாய், அவரைக்காய் 65 ரூபாய், பூஷவரை 70 ரூபாய், கேரட் 84 ரூபாய், மாங்காய் 40 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 45 ரூபாய், புவன் வாழை 45 ரூபாய், தேன்வாழை 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 35 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 45 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, சூரமங்கலம் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: ரோட்ல என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இல்லடா, அங்க பாறேன், அந்த அண்ணன் தம்பிங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க. அதுல உனக்கு என்ன போறாம? பொறாமலாம் இல்லப்பா. அப்புறம் ஏன் அங்கேயே பார்த்துட்டு இருக்க? இல்ல, அந்த அண்ணன் தம்பிக்கு என்ன வித்தியாசம் சொல்லு.
4: எனக்கு தெரியல, நீ சொல்லு.
3: இது கூட தெரியாதா? வயசுதான் வித்தியாசம்.
5: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏண்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: நம்ம சேலத்தில் இன்றைக்கே ஒரு இடத்துல மின்தடையானது ஏற்பட போகுது. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கவர்மெண்ட் ஜாப்மே வந்துட்டு வந்திருக்குதுங்க. அது பற்றின ஒரு அப்படி தான் வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது மத்திய அரசுடைய இந்திய பருத்தி நிறுவனம், அதாவது சிசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு இப்போ அறிவிப்பு வெளியாகிருக்குது. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஜெனரல் பிரிவுகளில் 80, ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் 50, மேனேஜ்மெண்ட் ட்ரைனி 16, அசிஸ்டன்ட் மேனேஜர் 2 அப்படின்னு மொத்தமாக 148 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி, பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும், பிஇ பிடெக் எம்பிஏ சிஏ முடிச்சிருக்கணும். இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கக்கூடியவங்க நீ தாராளமாக அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 18 வயசுலேருந்து 32 வயசு இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு, இந்த ரெண்டு முறை மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னும், இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 1770 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தீங்கன்னா 590 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 24/7/2026. எஸ் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா COTCORP.org.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு இன்னைக்கு ஈவினிங்குள்ளே மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து ஜாப் தேவைப்படும் அப்படின்னாமே அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. இப்போ அடுத்த நம்ம சேலத்தில் இன்னைக்கு ஒரு இடத்துல மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா, தாரமங்கலம் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால தாரமங்கலம் காடம்பட்டி பெரியாம்பட்டி வெள்ளக்கல் பட்டி ரெட்டிப்பட்டி சிக்கம்பட்டி அத்திரம்பட்டி எம் செட்டிப்பட்டி சமுத்திரம் பெரியேரிப்பட்டி தொளசம்பட்டி பவளத்தானூர் துட்டம்பட்டி பூக்காரவட்டம் அமரக்குந்தி அத்திக்காட்டானூர் புதுப்பாளையம் கருக்குப்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தில்லிப்புடைய வாண்டட் வைட் சாங் தான் வந்துட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை எண்ணுக்கே கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்கான அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது நம்மளுடைய தமிழகத்தில் வேளாண் பொருட்களுடைய சந்தை நிலவரம் என்ன அப்படிங்கிறது தான். மக்காச்சோளம் கடந்த வாரத்தில் 27 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருச்சு. இந்த வாரத்தில் 26 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டுருக்குது. வரத்து அதிகமாக இருக்கிறதுனால விலையும் 26 ரூபாய்க்கு மேலே உயர்ந்து சிறிய ஏற்ற இறக்கத்துடன் வந்துட்டு காணப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. தேவை அதிகரிச்சிருக்கிறதுனால மேலும் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி உளுந்து இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 93 ரூபாய், இப்போ 97 ரூபாய் அப்படி மாதிரி அதிகமாக இருக்குது. வரத்து மிகவும் குறைஞ்சிருக்குதுன்னு, அது மட்டும் இல்லாமல் எல்னினோ அச்சம், போதுமான மழை இல்லாததுனால உளுந்து உடைய விதைப்புமே குறைவு ஆகிய காரணங்களால் விலை உயர்ந்து காணப்பட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னும், மேலும் விலை அதிகரிக்கவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மிளகாய் வற்றல் இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 210 ரூபாய், இப்போ 220 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்குது. வரத்துக்கு இல்லவே இல்லை, மீண்டும் அடுத்த சீசனில் தான் வந்துட்டு வரத்தை இருக்க போகுது. தரத்தை பொறுத்து 1 கிலோ மிளகாய் வற்றல் 160 ரூபாயிலிருந்து 220 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி மேலும் இந்த விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேங்காய் கொப்பரை இருக்கு இல்லையா, அதோடைய விலையுமே இப்போ கடந்த வாரத்தில் 151 ரூபாயாக இருந்துச்சு, இந்த வாரம் 161 ரூபாயாக இருக்குது. இதனால் கடந்த மாதம் இறக்கத்தில் இருந்த கொப்பரை தேங்காயுடைய விலை இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னும், தேங்காய் விற்பனை சூடு பிடிச்சிருக்கிறதுனால கொப்பரையுடைய விலை மேலும் உயரும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வரத்து சீராக இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,400 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,07,200 ரூபாயாகவும் விற்பனையாகிச்சுக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 240 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,40,000 ரூபாயாகவும் விற்பனையாகிச்சுக்குது. அதே மாதிரி தான் முட்டையோடைய விலையுமே இப்போதைக்கு 6.80 காசுகளாக விற்பனையாகிச்சுக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அதிகம் ரொம்ப கம்மி அப்படிலாம் சொல்லவே முடியாது, அதே மாதிரி இருக்குது. 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ நம்ம சேலத்தில் இன்னைக்கு வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நேற்றுலாம் வந்துட்டு மேட்டூர் பகுதியில் பயங்கரமாக மழை பெஞ்சிருக்குது. மேட்டூர் மட்டுமே இல்லாமல் சேலத்துடைய சில இடங்களிலுமே வந்துட்டு மழை பெஞ்சிருந்துச்சு. சேலம் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் அதிகபட்சமாக மேட்டூரில் 14 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்குது. தமிழகத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கடலோர மாவட்டங்களில் பரவலாக தென்மேற்கு பருவமழை வந்து பெஞ்சிட்டு வந்துட்டு. நேற்று முன்தினம் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் மாநகர பகுதிகளில் 2.2 மில்லிமீட்டர், ஏற்காட்டில் 6.8 மில்லிமீட்டர், ஓமலூரில் 5 மில்லிமீட்டர், அதிகபட்சமாக மேட்டூரில் 14 மில்லிமீட்டர் அப்படின் மாதிரி வந்துட்டு மொத்தமாக 28 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்குது நம்மளுடைய சேலத்தில். கடந்த 10ஆம் தேதி மேட்டூர் பகுதியில் 16.4 மில்லிமீட்டர் மழை பெய்த நிலையில் 12 நாட்களுக்கு அப்புறமா நேற்று முன்தினம் 14 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறதுனால வெயிலுடைய தாக்கம் குறைஞ்சி குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை வந்துட்டு நிலவிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ மேட்டூர் பகுதிகளில் இப்போது கடந்த சில நாட்களாகவே அந்த வெயிலுடைய தாக்கம் தான் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு தவிர தண்ணியோட தாக்கம் அதாவது மழையோட தாக்கம் கொஞ்சம் கூட அதிகமாகவே இல்லை. காரணம் இப்போது எலினோ அப்படிங்கிற இந்த விளைவு காரணமாக தான் வந்துட்டு இந்த கடும் வறட்சி வந்துட்டு உலகம் முழுக்கும் நிலவிட்டுருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா 74.48 அடியாகவும் நீர்மட்டம், நீரிருப்பு 36.67 TMC இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 36.67 கனஅடியாகவும் நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போது அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வெறும் 36 கனஅடி அப்படி மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அதே நேரத்தில் நீர்த்திறப்பு 1000 கனஅடியாக இருக்குது. நீர்த்திறப்பு எப்போவும் இப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவுமே இருக்குது. இப்போது நீர்வரத்து இன்னும் கம்மியாக இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீருப்புமே இன்னும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்களாம் மேட்டு தண்ணெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது மழைக்காலம் தான், ஆனால் மழை வரல. ஏதோ ஒரு தடவை சின்ன சின்னதாக அப்படியே மழை தூரல் தான் மட்டும் வந்துட்டு. காரணம் எல்லினோ விளைவு அப்படி மாதிரியான இந்த காலநிலை மாற்றங்கள் தான். ஸோ அதனால மேடுத்தனில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக மதன் தங்கதுரையுடைய யாரு அவ எங்கே இருக்கா அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது. அந்த என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சட்ட பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு நுழைவுத் தேர்வுக்காக ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தேசிய சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் சேர்க்கைக்கான 2027ஆம் ஆண்டுடைய கிளாட் நுழைவுத் தேர்வுக்கு வர ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நாடு முழுக்கவுமே 24 தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள் இயங்கிட்டு வந்துட்டுருக்குது. இதில் சட்டம் பயில கிளாட் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெறுவது அப்படிங்கிறது அவசியமாக்கப்பட்டிருக்குது. இந்த சூழலில் தேசிய சட்ட பல்கலைக்கழக கூட்டமைப்பின் செயற்குழு கூட்டம் கடந்த 18ஆம் தேதி நடந்திருக்குது. இதில் 2027ஆம் கல்வியாண்டுக்கான கிளாட் நுழைவுத் தேர்வு தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டிருக்குது. அதுபடி 2027ஆம் ஆண்டுக்கான கிளாட் நுழைவுத் தேர்வு வர டிசம்பர் 6ஆம் தேதி நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்குது. இதுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு வர ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்குமே நடக்கும் அப்படின் மாதிரி தேசிய சட்டப்பள்ளி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை ஜங்ஷன், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், புதிய பஸ் நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியிலேக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதிகளை தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, பாண்டியன் பரிசு எனும் நூலை எழுதியவர் யார், பாண்டியன் பரிசு எனும் நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் சலியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈஸி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணையாறு தான், காவிரியினுடைய துணையாறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாறுக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலை பகுதியிலையும் இந்த பொன்னாற்றினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து, கஞ்சமலை பகுதியிலேருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அளவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றில் சேர்த்துது. ஸோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரோட்ல என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இல்லடா, அங்க பாரு, அந்த அண்ணன் தம்பிங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க. அதுல உனக்கு என்ன பொறாம?
2: பொறாமலாம் இல்லப்பா.
1: அப்புறம் ஏன் அங்கேயே பாத்துட்டு இருக்க? இல்ல, அந்த அண்ணன் தம்பிக்கு என்ன வித்தியாசம் சொல்லு.
2: எனக்கு தெரியல, நீ சொல்லு.
1: இது கூட தெரியாதா? வயசுதான் வித்தியாசம்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற? அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம். அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
6: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
1: இப்போ உங்களுக்கு வந்துட்டு பேங்க்ல ஒரு ஆபீசரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான், உங்க சத்யா. ஐடிபிஐ பேங்க் இருக்கு இல்லையா, அந்த பேங்க்ல இப்போ காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாயிருக்குது. ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் பிரிவில் ஆடிட்டிங் 10, சட்டம் 9, உள்கட்டமைப்பு மேலாண்மை 8, செக்யூரிட்டி ஆபீசர் 4 அப்படின்னு மொத்தமாக 31 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி, பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும், சட்டம் பிஇ பிடெக் எம்சிஏ முடிச்சிருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 25 வயசுலேருந்து 35 வயசு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தேர்ச்சி முறை குழு விவாதம், நேர்முக தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, இந்த 3 முறை மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹1,050, எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு ₹250 கட்டணம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 26/7/2026. இது பற்றின விவரங்கள் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா idbi.bank.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் அப்படின்னா idbi.bank.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் போயிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அதாவது 26ஆம் தேதி, 26ஆம் தேதினா ஞாயிற்றுக்கிழமை வரும். ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கூட நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் தான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹1,050, எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு ₹250 கட்டணம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா பெரியண்ணன் அவர்கள் வந்துட்டு வாழப்பாடி பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ்யூ மினிமோ ரேப்ரிட்டன்ஸ் அதுலேயே பெரியண்ணன், உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன வெற்றிகள் அந்தந்த வெற்றிகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் வந்து சேரணும். நீங்கள் என்னென்ன விஷயங்கள் அச்சு பண்ண நினச்சிங்களோ கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயங்களை அச்சு பண்ணணும் அப்படி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அகேஷுடைய அர்மணி சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம் எல்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது நம்மலாம் வந்துட்டு பேய் படம் பார்த்துருப்போம், வீட்டில் பேய் இருக்குது இந்த மாதிரிலாம் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இப்போ கூட ஒரு வீடு யாருமே வந்துட்டு குடி போகாமல் தனியாகவே இருந்துச்சு, பால் அடைஞ்சி இருந்துச்சு, அப்படி நிறைய செடி குடிகளாக வளர்ந்துருச்சு அப்படின்னா வச்சுச்சோ அங்கே பேய் இருக்கும்பா அப்படி மாதிரி நிறைய கதைகள் வந்துட்டு நம்ம ஊருக்குள்ளெல்லாம் வந்துட்டு கிளம்பும். அதே மாதிரி தான் பேய் இருக்கிறதா வந்துட்டு உள்ளூர் வாசிகளால் நம்பப்படக்கூடிய ஒரு வீடுகளில் ஒரு இரவு மட்டும் தங்கினீங்க அப்படின்னா ₹52,000 சம்பளமாக வழங்கப்பட போகிறாங்க அப்படி மாதிரி தான் வந்துட்டு ஒருத்தர் ஒரு ஆட் மாதிரி வந்து விட்டுருக்காரு. தனியாக இருக்கிறவங்க இறப்பது, தீ விபத்து, உயிரை மாய்த்துக்கொள்வது இது மாதிரியான காரணங்களால் பல வருஷமாக யாரும் தங்காத வீடுகளை விற்பதற்காக இந்த புதிய யோசனை வீட்டுடைய உரிமையாளர் அவர்கள் வந்துட்டு கையாண்டிருக்காரு. ஸோ தங்குறவங்க இங்கே வந்துட்டு பேய் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கணும், நிரூபிச்சிங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே கொடுக்கப்படும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒளிபரப்பக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு அவங்களோட. உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங், இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங், அதுக்கப்புறமா பயங்கர வைரலான விஷயங்கள், முக்கியமாக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், வேடிக்கையான பல விஷயங்களை கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காம கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி குரு அவங்களோட திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும். அந்த நிகழ்ச்சி கேட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதே மாதிரி நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, வேலை கிடைக்க முக்கிய தேவை திறமையா பட்டமா, வேலை கிடைக்க முக்கிய தேவை திறமையா பட்டமா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே அதேமே நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜாரு முரளியின் பிஎஸ்பி உடைய காம்போல எம்மா எம்மா சாங் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியில இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய பனமரத்துப்பட்டியில ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை பயிற்சி வந்து அளிக்கப்பட்டிருக்குதுங்க. அது பத்தின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. நிலவாரப்பட்டியில வேளாண் துறையுடைய அட்மா திட்டத்துல காய்கறி சாகுபடியில ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை குறித்த தொழில்நுட்ப பயிற்சி நேற்று நடந்திருக்குது. பனமரத்துப்பட்டி வேளாண் உதவி இயக்குநர் அவர்கள் தலைமை வகிச்சிருக்காரு. சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலை வல்லுநர் அவர்கள் கத்தல் சாகுபடியில சமச்சீர் உர மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கியிருக்காரு. தோட்டக்கலை உதவி இயக்குநர் அவர்கள் காய்கறி பயிர் சாகுபடி குறித்து விளக்கியிருக்காங்க. அட்மா தொழில்நுட்ப மேலாளர் காய்கறி பயிர் சாகுபடி குறித்து விவசாயிகள்கிட்ட இருந்து கலந்துரையாடி இருக்காங்க. இதுல வேளாண் துறையுடைய திட்டங்கள் மானியங்கள் குறித்து விளக்கப்பட்டிருக்குது. உதவி தொழில்நுட்ப மேலாளர், உதவி வேளாண் அலுவலர், விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பயிற்சி மேலாண்மை தான் பயிர் மேலாண்மை பயிற்சி தான் வந்துட்டு பனமரத்துப்பட்டியில் நேற்று வந்து நடந்திருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கத்திரி சாகுபடியில் எப்படி வந்து நம்ம வந்து அதிக சாகுபடி பெறணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு பின்பற்றலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு வெயில் காலம் இல்லையா, முக்கியமாக வந்துட்டு எல்லினோ காலம். அதனால் வந்துட்டு நீருடைய மேலாண்மையை நம்ம எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய வந்துட்டு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா திவ்யாக்கா வந்துட்டு குகை பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே திவ்யா. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக வந்துட்டு ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் என்னென்ன விஷயங்களாக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததாக இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக வந்து பர்த்டே விஷ சொல்ல வெட்டிங் அனிவர்சரி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அவங்களோட டீட்டெயில்ஸை மறக்காம சென்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக பிளேஸுடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, வேலை கிடைக்க முக்கியம் திறமையா பட்டமா. வேலை கிடைக்க முக்கியம் திறமையா பட்டமா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக், அதாவது எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா அதேமாதிரி நம்மளோட நிலை என்னான 9787

0: 7 0 107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
0: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, பாண்டியன் பரிசு எனும் நூலை எழுதியவர் யார், பாண்டியன் பரிசு எனும் நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் பாரதிதாசன். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூரில் இருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாரில் இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம் இருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில் இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்தும், ஜாடிமுருகன் அண்ணா மங்களபுரம் இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தாக்கா பட்டியில இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தாக்கா பட்டியில இருந்தும், சித்ரா பகவதி அக்கா திருச்சியில இருந்தும், துர்காதேவி அக்கா திருச்சியில இருந்தும் இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தாமோதரன் அண்ணா அவர்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தனேஷ் ஜோஷ்வா இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக், இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். சரி, சித்த கேள்வி எப்போ கேட்பா அப்படின்னா, காலைல 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளாகக்கூடிய நம்மைச்சுட்டு நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளோட நிலை என்னைக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ மறக்காமல் பதிவு பண்ணிவிடுங்க உங்களுடைய பதிலை. இப்போது அடுத்ததாக நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கிடந்து விடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா மொபைல் நேயர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: பேச வந்திருக்கேன் நான் ஸ்ரீஹரிணி. என்னடா இது, அதுக்குள்ள வீக்கெண்ட் ஆயிடுச்சா, சனிக்கிழமை வந்துருச்சா, ஸ்ரீஹரிணி வந்துட்டாங்களே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான், சனிக்கிழமை இல்லை, நாளைக்கு கன்ஃபார்ம் நான் தான் வருவேன். ஸோ இன்னைக்கு வந்து திவாகரன்னா ஒரு மணி நேரம் தாமதமாக வருவார். ஸோ அதனால நான் இன்னைக்கு உங்க கூட வாகை சுடவால ஒரு சூப்பரான தரமான கேம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் விளையாடுறதுக்கு. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாட போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு பொருள் சொல்லுவேன், அந்த பொருளோட வடிவத்தை நீங்க சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு புத்தகம் அப்படின்னா செவ்வக வடிவத்தில் இருக்கும் இல்லையா, அதை சொல்லணும். அடுத்ததாக வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொன்னேன்னா வட்ட வடிவம் இல்லையா, அந்த சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அதை சொல்லணும். இந்த மாதிரி நான் வந்து ஒரு பொருளை சொன்னேன்னா அந்த பொருளோட வடிவத்தை நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லணும். ஸோ இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி 2 மணி நேரம் நம்ம வந்து உங்கள் கூட விளையாட போகிறோம். ஸோ ஜாலியாக விளையாடலாம். இந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்தில் இருந்து பேசுகிறேன்.
0: மாணிக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: வட்டம்.
0: நிலா வட்டம், ஓகேனா. அடுத்து புத்தகம்
1: செவ்வகம்.
0: செவ்வகம், சூப்பர்ண்ணா, ரொம்பவே அருமையா விளாண்டீங்க, நன்றிண்ணா.
1: நன்றி.
0: ஓகே, மாணிக்கம் அண்ணா மங்களபுரத்துல இருந்து இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப அருமையா விளாண்டாரு. ஓகே மக்களே, ஸோ நீங்களும் என் கூட இதே மாதிரி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட இந்த விளையாட்டை ரொம்ப சூப்பராகவும் ஜாலியாகவும் 2 மணி நேரம் விளையாடலாம். ஸோ நானுமே இங்கே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், யார் யாரெல்லாம் என் கூட விளையாட போகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து நிறைய நேயர்களோட நிகழ்ச்சியில் விளையாடலாம்.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவமாடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறாரு. அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தான் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிசா நின்றுட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிசா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹர்ணி மற்றும் பிரதீபா அவங்களோட இணைஞ்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு பொருளை சொல்லுவேன், அந்த பொருளோட வடிவத்தை நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஸோ இந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு இன்றைக்கி நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ருக்மணி பாட்டி பேசுகிறேன்.
4: ருக்மணி பாட்டி சூப்பராக இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
5: உங்களுக்கான
4: முதல் பொருள் கண்ணாடி.
5: பயரும் இருக்குது, சபகமாவும் இருக்குது. ரவுண்ட்லயும் இருக்குது, எல்லா வடிவத்திலயும் இருக்குது.
4: அனைத்து வடிவத்திலும் உள்ளது கண்ணாடி அப்படின்னுட்டீங்க. ஓகே, அடுத்து வந்து கப்பு,
5: தட்டு ரவுண்டு செவ்வக தட்டும் இருக்குது, நிலா மாதிரியும் இருக்குது ரவுண்டு.
4: ஓகே, நாணயம்,
5: நாணயம் ரவுண்டு தான்
4: ரவுண்டு. ஓகே பாட்டி, அடுத்து முட்டை,
6: தொடர்ந்து நீங்களும் விளையாடணும்னா போனை எடுங்க, கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787701008 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம நீங்களும் விளையாண்டுட்டு போங்க.
4: ஓகே, இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பேக் டு பேக்ல ஜாரு முரளியோட ஜக்கமா அப்படிங்கிற பாடலும், சக்தி கமலேஸ்வரோட ஐம் ஜஸ்ட் ஃபாலோயிங் யூ பின்னால அப்படிங்கிற பாடலும் வந்துகிட்டே இருக்கு. கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. வாகை சுடவா நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: ரோட்ல என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இல்லடா, அங்க பாரு, அந்த அண்ணன் தம்பிங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க, அதுல உனக்கு என்ன போறாம?
4: பொறாமலா இல்லப்பா.
3: அப்புறம் ஏன் அங்கேயே பார்த்துட்டு இருக்க? இல்ல, அந்த அண்ணன் தம்பிக்கு என்ன வித்தியாசம் சொல்லு.
4: எனக்கு தெரியல, நீ சொல்லு.
3: இது கூட தெரியாதா, வயசுதான் வித்தியாசம்.
5: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
3: ஹலோ வணக்கம்
4: ஹலோ வணக்கம் பிரதீபா அரிணி.
3: வணக்கம்.
4: சேலம் பெரும்பாலையில இருந்து இணைப்பிரிபவர் எழிலரசி. நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கீங்களா? நம்ம நேயர்கள் சொந்தங்கள் அனைவரும் நலமா?
3: எல்லாருமே சூப்பரா இருக்காங்க எழிலரசி அக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கும் ஹரணி.
3: ஓகே ஓகே அக்கா. அக்கா இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா?
4: இன்னைக்கு நீங்க ஒரு பொருளை சொல்றீங்க, அதோட வடிவத்தை நம்ம வந்து சொல்லணும்.
3: அதேதான் விளையாண்டுலாமா?
4: விளையாடலாமே.
3: ஓகே, உங்களுக்கான முதல் பொருள் பென்சில்.
4: பென்சிலா? பென்சில் வந்துட்டு உருளையாவும் இருக்கும், பட்டமா நீளமா இருக்கும், பட்டையாவும் இருக்கும்.
3: நீல உருளை வடிவம், அதுதான் பென்சிலுக்கான ஆக்சுவல் வடிவம்.
4: அதான் நீளம், அதான் உருளை நீளம்.
3: சூப்பர். அடுத்து வந்து ரப்பர்.
4: ரப்பர் வந்துட்டு ரப்பர் செவ்வகமாவும் இருக்கு, அப்புறம் அந்த அண்ணாச்சி பழம் மாதிரியும், அப்புறம் நீளமாவும் இருக்கு.
3: ஓகே. அடுத்து ஃபோன். ஃபோன்
4: ஃபோன் வந்துட்டு செவ்வகம்.
3: செவ்வகம். ஓகே கா, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. நன்றிக்கா.
4: ஓகே, நன்றி ஹரணி. பிரதீபா பாய்.
3: பாய் கா. ஓகே, இன்னைக்கு ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து எழிலரசி அக்கா நம்ம கூட ரொம்ப அருமையா இந்த விளையாட்டு விளையாண்டாங்க.
5: தொடர்ந்து நீங்களும் இதே மாதிரி விளையாடணும்னா போன் எடுங்க, கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787707108 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம விளையாடுங்க.
3: ஓகே, இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க எங்க ரெண்டு பேர் கூடயும் இந்த 2 மணி நேரம் ரொம்ப சூப்பராக ஜாலியாகவும் விளையாடலாம். அண்ட் நம்ம நிகழ்ச்சியில இப்ப பேக் டு பேக்ல 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வரப்போகுது. பாடலை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. மற்றும் பிரதீபா உங்களோட ஜாலியா பேசிட்டே விளையாடிட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து ஒரு பொருளை சொல்லுவோம், அந்த பொருளோட வடிவத்தை நீங்க வந்து கரெக்டா சொல்லணும். இந்த விளையாட்டை தான் இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம். இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: அண்ணா. அண்ணா பேசலாம், விளையாடலாமா? உங்களுக்கு என்ன
2: விளையாட்டுன்னு தெரியுமா?
1: ஓகே அண்ணா, விளையாடலாமா?
2: ஆனா
1: ஜன்னல்
2: சூப்பரா
1: விளையாண்டீங்கண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. ஓகேண்ணா.
0: ஓகே, இன்னைக்கு திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவன் அண்ணா நம்ம கூட ரொம்ப சூப்பரா அருமையா விளையாண்டாரு. ஓகே மக்களே, ஸோ நீங்களும் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து நிறைய நேயர்களோட நம்ம நிகழ்ச்சியில் விளையாடலாம். மைடியர் மக்களே, ஸோ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
2: ஸ்ரீஹரணி. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பொருளை சொல்லுவேன், அந்த பொருளுக்கான வடிவம் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து கரெக்டா சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம நிறைய நேயர்களோட விளையாடிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா இன்னொரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டலாம். ஹலோ, வணக்கம்.
3: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் ஐம்பதுலேருந்து கலைச்செல்விங்க ஸ்ரீஹரணி பிரதீபா, இருவருக்கும் காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் அக்கா.
2: கலைச்செல்வி அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம் ஸ்ரீஹரணி, இருவரும் எப்படி இருக்கீங்க?
2: ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கும். நீங்க?
3: அருமை. சொல்லுங்க, நேயர்களுக்கும் காலை வணக்கம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா அக்கா. அக்கா இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா?
3: முதல்
2: பொருள் என்ன? டிவி
3: சதுரம்.
2: சதுரம், டிவி சதுரம் இல்லையே.
3: செவ்வகம்.
2: செவ்வகம் கரெக்ட்டுக்கா, கரெக்ட் கரெக்ட். ஓகே, அடுத்து வந்து தாயக்கட்டை.
3: அது வந்து நீட்டம்.
2: அது வந்து எப்படின்னா கனசதுர வடிவம்.
3: கனசதுர வடிவம்,
2: அதான்க்கா.
3: சூப்பர் சூப்பருங்க.
2: ஓகே, அடுத்து வந்து கதவு.
3: கதவு வந்து சதுரம் அப்புறம் வட்டமாவும் இருக்கு, ஒரு சில வீடுகள்ல சதுரமாவும் இருக்கு. அது ஒரு ஷேப்ல, நிறைய ஷேப்ல இருக்குங்க, ரவுண்டாவும் இருக்கு.
2: கதவு ரவுண்டாவாக்கா?
3: மாடி வீடுகளெல்லாம் ஒரு ஷேப்ல இருக்கும்ல, அந்த
2: ஓவல் ஷேப்,
3: அது மாதிரி இருக்கு பெரிய பெரிய வீடுகள்ல.
2: ஓகே ஓகேக்கா, ஓகேக்கா, ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க, நன்றிக்கா.
3: நன்றிங்க ஸ்ரீஹரணி பிரதீபா, இருவருக்கும் நன்றி, நீங்கள் சரியா போயிட்டு வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றிக்கா.
3: நன்றி நன்றி.
2: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட ஐம்பத்தூர்ல இருந்து கலைச்செல்வி அக்கா ரொம்ப சூப்பரா அருமையா விளையாண்டாங்க. ஓகே மக்களே, ஸோ தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய நேயர்களோட நம்ம அடுத்தடுத்து விளையாடலாம். இப்போ நம்ம கூட திவாகரண்ணா வந்துட்டாரு, அவர் 10 மணிக்கு நம்ம கூட கரெக்டாக இணைஞ்சிருவார். ஸோ இப்போ ரெண்டு பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, அடுத்து நம்ம திவாகரண்ணாவோட சேர்ந்து நிகழ்ச்சியில் விளையாடலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து உன்னை பார்த்தாலே. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா FM வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதிபாவுடன். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரம் என்ன மிஸ் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன், அதனால தான் உங்களே நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு செகண்ட் ஒன் அவர் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட வந்துட்டேன். எல்லோருக்கும் அருமையான காலை வணக்க மக்களை. 10 மணிக்கு வந்து குட் மார்னிங் சொல்கிற பத்தியா, எப்படி இருக்கும் உனக்கு அப்படிங்கிறீங்களா? என்ன பண்ணுறது, வர வழியில் பூரா காரு பஸ்ஸு லாரின்ட்டு எல்லாம் குறுக்கு குறுக்கு குறுக்கு குறுக்கு நின்றுட்டாங்களா, அந்த சந்து புந்துலாம் பூந்து வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஹரிணியும் பிரதிபாவும் கூட ஜாலியாக விளையாண்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாது, இந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடுறதுக்காக நாங்கள் 2 பேர் இருக்கோம். உங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடுறது.

0: மொபைல் ரெக்டாங்கிள் தான்.
1: ஓகேண்ணா.
0: மொபைல் வந்து இப்படி பார்க்கறதுனால வேணா அப்படி இருக்கலாம், ஆனால் மொபைலும் ரெக்டாங்கிள் தான். வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து கேட்டுறாதீங்க அண்ணா, அதுக்கப்புறம் அவுட் ஆயிடுவேன். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த வடிவம் வடிவம் விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் திவாகர், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் வணக்கம் பாஸ்கர், நான் அருமையா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? நீங்க சாப்பிட்டீங்களா? சூப்பர் பாஸ்கர். அண்ணா, இன்னைக்கு வந்து நாங்க ஒரு பொருள் சொல்லுவோம், அந்த பொருளோட வடிவம் என்னங்கிறத நீங்க சொல்லணும். விளையாடுவோமா? ஓகே. உங்களுக்கான பொருள் வந்து பேருந்து.
2: செவ்வகம்.
0: செவ்வகம். ஓகே. டயர்.
2: வட்டம்.
0: வட்டம். ஓகேண்ணா. வாட்ச். கடிகாரம். கை கடிகாரம். நன்றி. அண்ணன் சொன்ன மாதிரி வாட்ச்லாம் என்ன ஒரே ஷேப்லயே வருது, எல்லாம் கலந்து கலந்து வருது, விதவிதமா வருது. சூப்பரா விளையாண்டுங்க அண்ணா, ரொம்ப நன்றி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் நல்லவளங்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
1: பிரதீபா.
0: இன்னைக்கு சூப்பரான ஒரு வடிவம் சார்ந்த விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னா கால் பண்ணுங்க
1: 9787070178 என்ற நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க.
0: இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் தான் வந்துட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில், பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்னைக்கான இந்த வடிவம் விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் திவாகர் மற்றும் பிரதீபாவுடன்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் சலியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால் இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளோ ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணை ஆறு தான், காவிரியினுடைய துணை ஆறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாருக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அத வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்னு வாங்க இங்கிலீஷ்ல வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாற்றினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து, கஞ்சமலை பகுதியிலேருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டாந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அளவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளையெல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றுல சேர்த்துது. சோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும்
6: பிரதீபா.
2: இன்னைக்கு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டுன்னு
6: கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை சொன்னா அதுக்கான வடிவத்தை நீங்க சொல்லணும்.
2: ஆமா, நாங்க எந்த ஒரு பொருள் சொன்னாலும் அதுக்கான கரெக்டான வடிவத்தை நீங்க என்கிட்ட சொல்லணும். இது அன்னைக்கான விளையாட்டா விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டுல நீங்க விளையாடணும், கால் பண்ணுங்க
6: 9787070178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம நீங்களும் விளையாண்டுட்டு போங்க.
2: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: இனிய நற்காலை வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கும் சந்திரசேகரனா, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நானும் ஃபேண்டாஸ்டிக்கா ஃபேபுலஸா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கீங்க ஜெகாலி? புரியுதுலாம் உங்களுக்கு?
6: சூப்பரா போயிட்டு இருக்குங்கண்ணா. அங்க
7: ரொம்ப சந்தோஷம். எனக்கும் நல்லா போயிட்டு இருக்கப்ப, ஒரு குறையும் இல்ல. நம்ம வேலூர்ல பயங்கரமா வெயில் அடிக்குது, அங்க எப்படி இருக்கு கிளைமேட் எல்லாம்?
6: இங்கேயுமே வெயில் தானே அடிக்குது, நல்லா பளிச்சு.
7: சரிப்பா, அங்கேயும் மழை வரணும், அங்கேயும் மழை வரணும், பாப்போம் எப்படி இருக்குன்னு.
2: சரிங்கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
7: பாய்.
2: கட்பாடியில இருந்து நம்ம சந்திரசேகரனா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரோட்ல என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இல்லடா, அங்க பாரு, அந்த அண்ணன் தம்பிங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க. அதுல உனக்கு என்ன போறாம?
2: பொறாமலா இல்லப்பா.
1: அப்புறம் ஏன் அங்கேயே பார்த்துட்டு இருக்க? இல்ல, அந்த அண்ணன் தம்பிக்கு என்ன வித்தியாசம் சொல்லு.
2: எனக்கு தெரியல, நீ சொல்லு.
1: இது கூட தெரியாதா? வயசுதான் வித்தியாசம்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா,
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: ஈர கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நெஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான விளையாட்டு. அந்த விளையாட்டோட பேர் என்னன்னு சொல்லுங்கள்.
4: பொருள் வடிவம்.
3: இந்த பொருள் வடிவம் அப்படிங்கிற விளையாட்டில் நீங்களும் ஜாலியாக கூட பேசிகிட்டு விளையாடலாம். அந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னென்னா, உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு பொருள் சொல்லுவோம், அந்த பொருள் கூட நீங்கள் வந்து இன்னொரு ஒரு வடிவத்தை சொல்லணும், அந்த பொருளோட வடிவத்தை நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இதுதான் அன்றைக்கான விளையாட்டை விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இதுவாக்கர் மற்றும் பிரதீபா எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு பாட்டு வந்து மணிமாறன் இசையில் வந்த சண்டாலா அப்படிங்கிற பாட்டு. சண்டாலா அங்கேருந்தோ ஏதோ கோவத்தில் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, அந்த ஒரு பாட்டோட பேர் அப்படி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மையா பாடல், ரெண்டு பாடலும் கேட்டிருப்பீங்க. அந்த ரெண்டு பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்கள் அனுப்புங்க. இப்போ நம்ம கூட இந்த பொருள் வடிவம் விளையாட்டு விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்
3: கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அற்புதமா இருக்கேன் அண்ணா. கஸ்தூரி அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
5: சரிங்க
3: அண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டுனா, உங்ககிட்ட ஒரு பொருள் சொல்லுவோம், அந்த பொருள் என்ன வடிவத்துல இருக்கும் அப்படிங்கறத நீங்க என்கிட்ட சொல்லணும்
5: அண்ணா.
3: விளையாடுவோமா? பந்து,
5: உருண்டை,
3: தோசை,
5: வட்டம்,
3: நிலா,
5: அது வட்டமா
3: கேக்கும், தொலைக்காட்சி பெட்டி,
5: அது சதுரமா இருக்குங்க.
3: சூப்பர் சூப்பர் கஸ்தூரி அண்ணா, அருமையான அன்னைக்கு ரொம்ப நன்றி அண்ணா.
5: நன்றி
3: அண்ணா. திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து நம்ம கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அது வாக்கர் மற்றும் பிரதிபாவுடன் இணைந்திருக்கீங்க. உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கிட்டு வாங்க.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. மைடியர் மக்களே, இது பாக்கர் மற்றும் பிரதீபா உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
7: பிரதீபா? பொருள் வடிவம். அதாவது இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னா, நாங்கள் ஒரு பொருள் சொன்னால் அதுக்கு நீங்கள் வடிவத்தை சொல்லணும்.
6: இதுதான் அன்னைக்கான விளையாட்டாக நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் இவ்வளோ நேரம் நம்ம நேயர்கள் கூட விளையாண்டுட்டு இருந்தோம்ல, இப்போ வந்து நம்ம பிரதீபா பாப்பா கூட விளையாட போகிறோம். அச்சச்சோவா, அவ்வளோதான் விளையாண்டுருமா?
7: விளையாடலாம்.
6: ஓகே, உங்களுக்கான ஃபஸ்ட்டு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபயர் எக்ஸ்டென்சர்.
7: ஃபயர் எக்ஸ்டென்சர்,
6: ஆமாம். அந்த நெருப்பு வந்தால் புஷ்ன்னு அடித்து நெருப்பு அணைப்பாங்களே,
7: அது வந்து
6: சிவப்பு கலரில் இருக்குமே,
7: ரவுண்டாக அப்படியே கொஞ்சம் நீட்டமாக
6: சூப்பராக
7: அப்படி இருக்கும்.
6: இருக்கட்டும் இருக்கட்டும். ஓகே, அடுத்து வந்து இந்த கறி வெட்டுறதுக்கு ஒரு கட்டை வச்சுருப்பாங்களே கசாப் கடையில், அந்த கட்டை
7: அதுவுமே ரவுண்டா நீட்டமா தட்டையா அப்படிதான் இருக்கும்.
6: ரவுண்டா நீட்டமா தட்டையா, என்ன ஒரு அங்காடியா இருக்கு.
7: வடிவமே கரெக்டா சொல்ல முடியல.
6: ஓகே, அடுத்து செங்கல்.
7: செங்கல் வந்து இது செவ்வகம்.
6: செவ்வகம், ரெக்டாங்கிள். ஓகே, ஸ்மார்ட் வாட்ச்.
7: ஸ்மார்ட் வாட்ச் ஸ்கொயர்.
6: ஸ்கொயர், ஏன் ரவுண்ட்ல இல்லையா?
7: இருக்கு, விதவிதமா இருக்கு. அண்ணா சொன்னாங்களா, நம்ம விதவிதமா இருக்கு.
6: ஆனா நாமக பார்த்தது வந்து மேக்ஸிமம் ஸ்கொயர்ல தான் பாத்துறோம். ஓகே, அந்த ஐஸ்கிரீம் இருக்குல்ல,
7: ஐஸ்கிரீம் மேல ஐஸ்கிரீம் கிரீம்,
6: கீழ இருக்கிற அந்த கோன்,
7: அதனா கோன்,
6: அது அந்த ஷேப்,
7: கோன் ஷேப்,
6: கோன் ஷேப் தான். சரி, வீட்டோட கூரை,
7: அது கோன் ஷேப்,
6: அது கோன் வராது.
7: ஆ, இது முக்கோணம்.
6: முக்கோணம், சூப்பர் பிரதீபா, அருமையா விளாண்டிங்க.
7: எனக்கே ஒரு கைத்தட்டல் கொடுத்துருக்கீங்க.
6: பிரதிபாயிட்ட ஒரு ஒரு பொருளை சொல்லி அந்த வடிவத்தை வாங்கறதுக்குள்ள எனக்கு தான் நியாயப்படி பார்த்தா நான் கைத்தட்டல் கொடுத்துக்கணும். சூப்பராக இல்லைங்க, ரொம்ப நன்றி பிரதீபா. மக்களே, நீங்களும் இந்த மாதிரி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கர் மற்றும் பிரதீபா எங்களோட ஜாலியாளர்லாம் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
3: பிரதீபா.
2: இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டோம். என்ன விளையாட்டு பிரதீபா?
3: பொருள் வடிவம்.
2: இந்த விளையாட்டு தான் விளையாண்டோம். நிறைய நேயர்கள் வந்து ரொம்பவே சூப்பராக உற்சாகமாக அற்புதமாக விளையாண்டுக்க கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நிகழ்ச்சியிலேருந்து நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான
3: 9787707 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
2: இதோட நாங்களும் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
3: பிரதீபா.
2: நன்றி மக்களே. டாட்டா மக்களே, உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களையும்.

FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ் நிலத்தோட சுற்றுச்சூழல் வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப மரக்கன்று நடுறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பறவைகளுக்கு தானியம் போடுறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையவே வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதெல்லாம் விட உழைப்பதே சுற்றுச்சூழலை மீட்டெடுக்கிறதுக்கான வழி அப்படின்றத உணர்த்தியவர் பாமையன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. சுற்றுச்சூழல் சமூகம் பொருளியல் சார்ந்த புரிதல்ல நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல கருவேல மரத்துக்கு எதிரா 10 ஆண்டுகளுக்கும் மேல மிகப்பெரிய பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருதுங்க. அதே நேரம் இது எளிய மக்களோட எரிபொருளாவும் தென் மாவட்டங்கள்ல அடுப்பு கறி உருவாக்கக்கூடிய தொழில் துறையாவும் இருக்குது. தனியார் பெருநிறுவனங்கள் தங்களோட எரிவாயு விற்பனையை அதிகரிக்கவே கருவேல மரத்துக்கு எதிரான இந்த அவசர பிரச்சாரம் தீர்வா முன்னெடுக்கப்படுவதன் பின்னணியில இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வைய பாமையன் முன் வச்சிருக்காரு. ஒரு சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர் கண்மூடித்தனமா சுற்றுச்சூழல் பாதுகாப்ப வலியுறுத்த கூடாதுங்க, மக்கள் சார்ந்து அவங்களுடைய பார்வை அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இத ஒரு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாட்டின் வளத்தை இறையாண்மைய அளிக்க உலகத்திலேயே மிக மோசமான ஆயுதமான அணுகுண்டுதான் தேவை அப்படின்றது இல்லங்க. ஒரு நாட்டுல உற்பத்திக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய விதைய கட்டுப்படுத்துறதன் மூலமாவும் உணவு பொருளியல் துறைகளை கைப்பற்றி அந்த

நம்ம எப்படி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழுவா சேர்ந்து பேசணும் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல தீர்வா அமையும். அதே போல இப்ப ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது விஷயங்கள் பண்றதுக்கு அங்க வரக்கூடியவங்களுக்கு நம்ம மரக்கன்றுகளையோ இல்லைன்னா குறு மரங்களையோ இல்லைன்னா பாத்தீங்க அப்படின்னா மூலிகை செடிகளையோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல அது வந்து உபயோகமா இருக்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 அப்படின்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாங்க. அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பார்த்திருக்கிறாரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. சேலம் மாவட்டம் சந்தியூர்ல வேளாண் அறிவியல் நிலையத்துல திட்ட ஒருங்கிணைப்பாளரா இருக்கக்கூடிய முனைவர் விஜயன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப விதை நேர்த்தி செய்யறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: ஏன் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் குறிப்பிட்ட மாதிரி ரைசோபியமானது பயிரோகை பயிர்களில் மட்டும் வரக்கூடிய, அதில் தங்கி அதனோட வந்து அது கூட இணைப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியாவாகும். இந்த பயிர் வகை பயிர்களுக்கு மட்டும் ரைசோபியம் உபயோகப்படுத்த வேண்டும். இதே தானிய பயிர்களில் என்ன மாதிரி உயிர்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோஸ்பைல போன்ற உயிர்கள் வந்து இருக்கும். அதனால தான் அதுக்கு தேவையான இதை வந்து நம்ம செய்யணும். சரி, இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதை நேர்த்தி செய்வதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒன்று அதிகமான வேர் பிடிப்பை ஏற்படுத்தும். அதிகமான வேர் இருந்தாவே என்னாகும், நமக்கு வந்து வறட்சி தாங்கும், கீழே இருக்கக்கூடிய உரங்களை எடுத்துக்கொள்ளும். இது ஒரு அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து மழை பெஞ்சாவே என்ன நடக்குங்க, நமக்கு வந்து செடி கொடிகள் எல்லாமே வந்து தளதளன் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைச்சத்து அதை கிரகிச்சு மழை நீரில் கலந்து வர்றதுனாலதான் நமக்கு வந்து செடி கொடிகள் எல்லாமே தளதளன் இருக்கும். அந்த வேலையை தான் வந்து இந்த உயிர் உரங்கள் வந்து செய்கின்றன. சோ அந்த உயிர் உரங்கள் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை கிரகிச்சு வேர்ல இது தங்கிக்கிட்டு அந்த வேருக்கு வந்து எடுத்து கொடுக்கும். அப்படி கொடுப்பதன் மூலமாக நம்ம தலைச்சத்தை வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 15-20% அளவிற்கு இடுவதை நம்ம குறைக்கலாம். அதாவது யூரியா அமோனியா போன்ற தலைச்சத்து உரங்களை வந்து நம்ம குறைத்து நம்ம பயிர்களுக்கு அளிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இதேதான் ரைசோபியமும் பண்ணுது, அது வந்து நமக்கு வந்து பயிர் வகை பயிர்கள் பண்ணுது. நம்ம அடுத்ததா பாத்தீங்கன்னா, பாஸ்போ பாக்டீரியா என்று நம்ம ஒன்னு சொன்னேன். அந்த பாஸ்போ பாக்டீரியா என்னங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, பாஸ்பரஸ் என்ற சத்து. நமக்கு வந்து உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதிக அளவுல வந்து டிஏபி உபயோகப்படுத்துறோம். டிஏபியில நீங்க தலைச்சத்தை விட பாஸ்பரஸ் தான் அதிகமா இருக்கும். அந்த பாஸ்பரஸ் வந்து சத்து நமக்கு தமிழ்நாடு மண்ணில் பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவுல ஏற்கனவே மண்ணில் இருக்கிறது. ஆனா வந்து பயிர்கள் எடுத்துக்கொள்ள முடியாத நிலையில அது இருக்கும். நன்றி, வணக்கம்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப உயிர் உரங்கள் கொடுக்கறதுனால என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரோட்ல என்னடா வேடிக்கை பாத்துட்டு இருக்க? இல்லடா, அங்க பாரு, அந்த அண்ணன் தம்பிங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க. அதுல உனக்கு என்ன போறாம?
2: பொறாமலா இல்லப்பா.
1: அப்புறம் ஏன் அங்கேயே பாத்துட்டு இருக்க? இல்ல, அந்த அண்ணன் தம்பிக்கு என்ன வித்தியாசம் சொல்லு.
2: எனக்கு தெரியல, நீ சொல்லு.
1: இது கூட தெரியாதா? வயசுதான் வித்தியாசம்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம் எல்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: பனமரத்துப்பட்டி வட்டாரம் குரால் நத்தம் கிராமத்துல இருந்து சதீஷ்குமார் அண்ணா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இயற்கை உரம் போடுறதுனால என்ன நன்மைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: இது மாதிரி ஒரு இயற்கையான உரம் போடும் போது கேட்டீங்கன்னா பழம் அழுகி போகாது. ஒரு ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு வச்சுக்கலாம். கஸ்டமர் நம்ம தேடி வருவாங்க, ஆனால் பழம் வாங்கிட்டு போயிட்டு இப்போ ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டால், மருந்து எல்லாம் அடிச்சாங்கன்னா அந்த பழத்துடைய வாழ்நாள் அப்படின்றது, உங்கள் லைஃப் டைம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ரெண்டு நாள் மூணு நாள் போனாலே அழுகி போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சுற்றி வச்சுருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளது தான் கொண்டு போய் போட்டோம்னா ஒன் வீக் கூட தாங்கும் பழம். இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இயற்கை முறையில் நம்ம பண்ணுறது தான். அதாவது வாழ்நாள் வந்து நீட்டிக்க செய்யுது, அது ஒன்றும் கிடையாதுங்க. எப்பயுமே நம்ம இயற்கை முறையில் பொருள் பண்ணோம்னா, இப்போது நீங்கள் வந்து ரசாயன உரங்களை யூஸ் பண்ணி போடுறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே வாழ்நாள் நீட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வேஸ்ட் ஆகாது, நமக்கும் ஒரு மனைவாக இருக்கும். வச்சு வைக்கிறதுக்கு ஒரு சில சீசனில் வந்து அதிகமாக இருந்தது அப்படிங்கிற விற்க முடியலாம் கூட, நாலு நாள் அஞ்சு நாள் வச்சு வைக்கணும் கூட நமக்கு லாபகரமாக இருக்கும். வாங்கிட்டு போகிறதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாங்கிட்டு போவாங்க. நம்ம கஸ்டமருக்கு நல்ல ஒரு சேவை செய்கிற மாதிரி இருக்குது, நமக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். இதுக்காக இதாக போட்டோம். இப்போ எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, இப்போ எனக்கு பண்ணதுலேயே என்ன கேட்டால் கேவிக்கையோட சப்போர்ட் எனக்கு எப்படி கேட்டீங்கன்னா, அவங்க வந்து எனக்கும் தெரியல, யார் வேணாலும் எந்த டவுட்டாக தான் கேட்கலாம். விவசாயத்தை பொறுத்து எங்களுக்கு வானிலை அது மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன கேட்கலாம், எப்போ வேணாலும் போகலாம், நான் அவைலபிளாக இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே அவங்க தீவு விவசாயத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் போகும்போது எனக்கு ஒரு ஒன்றுமே ஐடியாவே இல்லாமல் இருந்தது, என்ன பண்ணோம் எப்படி பண்ணோம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. டோட்டலாக மட்டும்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அப்போ 3 lakh 4 lakh போட்டு இப்போ 4000 காட்டுக்கு டக்குன்னு போட்டு மட்டும் மாற்ற முடியாது. அப்போ 1 by 1 போவோம், எப்படி பண்ணுவோம் கிடையாது. நல்ல ஒரு இன்கம் நமக்கு கிடைக்குது. நம்ம எப்போ டைம் எப்போ வேணும் அவைலபிள் டைம் நமக்கு பண்ணிக்கலாம். இப்போ அம்மா இருக்காங்க சப்போர்ட்டுக்கு, அப்பா இருக்காங்க, அப்படிங்கும்போது நம்மளே பண்ணணும் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணணுமோ அது நாளையில் பண்ணி வச்சுனா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே சப்போர்ட் வச்சு நம்ம இன்கம் சம்பாதிச்சுட்டு போகலாம். அது அவங்களுக்கு ஒரு மனநிறைவு, ஒரு இதில் லிபிலிட்டிஸ் தானே அப்படின்ற போது அவங்களுக்கு சந்தோஷம், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக அவங்களுமே இப்போ விவசாயத்தில் பார்த்து மேக்ஸிமம் வெளியிலாம் போக மாட்டாங்க, தோட்டத்திலே தான் இருப்பாங்க, தோட்டத்திலே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்காது, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு மனதளவு சரி, ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்வியல் முறைக்கு இது வழிவகுது. நமக்கு தேவையான இப்போ நாட்டு முட்டை அப்படின்ற அவைலபிள், நமக்கு என்ன தேவை இப்போ நம்மளோட உடலுக்கு எது ரொம்ப ஆரோக்கியமாக புரோட்டீன்ஸ் கிடைக்குது, அப்போ நமக்கு தேவை நம்ம தோட்டத்தில் காய் கறி கிடைக்கிறது எல்லாமே இப்போ கோழி எல்லாமே நம்மளே சாப்பிடுது அப்படின்னா அது ஒரு திருப்திகரமாக இருக்குது. நம்ம வந்து ஓகே நல்ல பொருள் தான் சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு அது ஒரு திருப்தி இருக்குது. இது எல்லாமே எனக்கு வந்து கிடைக்குதுங்க.
3: நீங்க கேட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இயற்கை விவசாயம் செய்யறதுனால என்ன நன்மைகள் நடக்குது, இப்ப வாழ்வியலுக்கு அது எந்த அளவுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுகிட்டோம். அதே போல மக்கள் மத்தியிலயும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல வரவேற்பு இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் விக்னேஸ்வரி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பருத்தியில வீரிய ஒட்டு ரகம் உற்பத்தி செய்ய நிலத்தேர்வு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: முதலில் பருத்தியில் வீரிய ஒற்றக உற்பத்தி செய்ய நிலத்தேர்வு பற்றி காண்போம். பருத்தி கரிசல் மண்ணில் நன்கு விளையும். மண்ணின் கார அமிலத்தன்மை 7-8 மிகாமல் இருக்க வேண்டும். மேலும் நல்ல வடிகால் வசதி மற்றும் மண்வளம் கொண்ட நிலத்தினை தேர்ந்தெடுக்க வேண்டும். நிலம் தேர்வு செய்யும் போது முந்தைய பருவத்தில் வேறு ரக பருத்தி பயிரிடப்படாத நிலத்தை தேர்ந்தெடுத்தல் மிகவும் அவசியம். இவ்வாறு செய்வதால் தானாக முளைத்த பயிர்களால் ஏற்படும் இனக்கலப்பை தடுக்கலாம். விளைநிலத்தில் கலவன்கள் வருவதை தடுக்க முந்தைய பயிர் பருத்தி பயிராக இல்லாதிருத்தல் வேண்டும். ஏற்கனவே பருத்தி பயிர் செய்த நிலமாக இருந்தால் நீர்ப்பாய்ச்சி அதில் புதைந்துள்ள விதைகளை முளைக்க வைத்து பின்னர் ஒரு வாரம் கழித்து உழுது விடுவதால் பிறரக பருத்தி செடிகளை அடித்து விடலாம். விதை உற்பத்தியில் முக்கியமான தொழில்நுட்பமாக பயிர் விலகு தூரம் கடைபிடிக்கப்படுகிறது. பயிர் விலகு தூரம் என்பது நாம் பயிரிடப்பட்டுள்ள விதை நிலத்திற்கும் அதே பயிரின் வேறு ரக நிலத்திற்கும் இடைப்பட்ட தூரமாகும். இது பயிர்களின் மகரந்த சேர்க்கை, மகரந்த தூள்களின் எடை, காற்றில் மகரந்த தூள் எடுத்துச் செல்லப்படும் தூரம் ஆகியவற்றை பொறுத்து பயிருக்கு பயிர் மாறுபடும். இவ்வாறு ஒரே பயிரின் இருவேறு ரகங்களை குறிப்பிட்ட தூரத்திற்கு அருகில் இல்லாதவாறு தனிமைப்படுத்தி விதை உற்பத்தி செய்யும் பொழுது மட்டுமே விதைகளின் இன தூய்மைக்கு உத்தரவாதம் அளிக்க முடியும். பருத்தி தன்மகரந்த சேர்க்கை மற்றும் அயல்மகரந்த சேர்க்கையுடைய பயிராகும். எனவே விதை உற்பத்தி செய்யும் போது பயிரிடப்படும் விதை பயிரானது பிற ரகங்களிலிருந்து குறைந்தது 30 தூரத்திற்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அடுத்ததாக பருவம். பருவத்தே பயிர் செய் என்பது பழமொழி. பருத்தி விளைவிக்க பல பருவங்கள் இருந்த போதிலும் விதை உற்பத்திக்கேற்ற சரியான பருவத்தை தேர்ந்தெடுப்பது மிகவும் அவசியம். விதைச்செடியில் முதிரும் போது குளிர்ந்த மற்றும் உலர்ந்த தட்பவெப்பம் இருத்தல் அவசியம். எனவே பருத்தி விதை உற்பத்திக்கு பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஆகஸ்ட், செப்டம்பர் பருவங்கள் மிகவும் ஏற்றதாகும். அடுத்ததாக விதை அளவு. வீரிய ஒற்றக விதைப்பிற்கு பொதுவாக ஆண் ரகங்கள் 2 பெண் ரகங்கள் 4 தேவைப்படும். இது சில சமயம் ரகம், பஞ்சுடன் மற்றும் பஞ்சு நீக்கப்பட்ட விதைகளின் தரத்தை பொறுத்து மாறுபடும்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பருத்தி பயிர் எந்த பருவத்துல பயிர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஒரு பயிருக்கு பருவம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: ரெண்டு வெங்காயம் போடுற இடத்துல நம்ம கண்டிப்பா ஒரு வெங்காயமாவது போட்டுதான் ஆகணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப திண்டுக்கல்ல இருந்து வெளிநாடுகளுக்கு வெங்காயம் ஏற்றுமதி ஆகுது. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? திண்டுக்கல் வெங்காய மார்க்கெட்ல இருந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிநாடுகளுக்கு 60 டன் வரைக்கும் வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்பட்ட நிலையில இப்ப பார்த்தோம்னா 25 டன் வரைக்கும் மட்டும்தாங்க அனுப்பப்படுது. திண்டுக்கல்ல வெங்காயம் விற்பனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா பெரிய அளவிலான மொத்த விற்பனை மார்க்கெட்டு இருக்கு. இந்த மார்க்கெட் வாரத்துல திங்கள் புதன் வெள்ளிக்கிழமை ஆகிய 3 நாட்கள் மட்டும்தாங்க இயங்குது. திண்டுக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இருந்து அதிக அளவுல சின்ன வெங்காயம் இங்க வந்து கொண்டு வரப்படுது. மகாராஷ்டிரா மாநிலத்தில இருந்து பெரிய வெங்காயம் திண்டுக்கல் மார்க்கெட்டுக்கு டன் கணக்குல லாரிகள்ல கொண்டு வரப்படுது. இங்க இருந்து தென் மாவட்டங்களுக்கு வியாபாரிகள் பலர் வந்து மொத்தமா வாங்கிட்டு போறாங்க. இலங்கை, மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் திண்டுக்கல்ல இருந்து வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்படுது. மார்க்கெட் செயல்படக்கூடிய நாட்கள்ல நாள் ஒன்றுக்கு சின்ன வெங்காயம் 250 டன் வரைக்கும் சின்ன வெங்காயம் விற்பனைக்காக கொண்டு வரப்படுது. பெரிய வெங்காயம் 600 டன் வரைக்கும் கொண்டு வரப்படுது. இப்ப பார்த்தோம்னா மொத்த விலையில புதிய சின்ன வெங்காயம் 1 கிலோ ₹35 ₹50 வரையிலையும், பெரிய வெங்காயம் ₹25 ₹45 வரையிலையும் விற்பனை செய்யப்படுது. இப்ப பார்த்தோம்னா வெங்காய வரத்து சீரா இருக்கிறதுனால விலை ஏற்ற இறக்கம் இல்லாம விற்பனை ஆகுது. இது பத்தி திண்டுக்கல் மாவட்ட வெங்காயம் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தற்போது புதிய வெங்காயம் பழைய வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. இதுல முதல் தரத்தை இலங்கை, மலேசியா போன்ற நாடுகளுக்கு தூத்துக்குடி துறைமுகம் வழியா ஏற்றுமதி செய்யறோம்னு சொல்றாங்க. இங்க இருந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் மார்க்கெட் செயல்படும் 3 நாட்கள்ல ஒரு நாளைக்கு 60 டன் வரைக்கும் வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. இப்ப பார்த்தோம்னா 25 டன் மட்டும்தாங்க வெங்காய ஏற்றுமதி நடக்குது. இதுக்கு காரணம் தேவைகள் குறைவு, அதோட பிற நாடுகள் அங்க வெங்காயம் அனுப்புறதுதான். பருவமழை தொடங்கினா வெங்காய வரத்து குறையறப்ப விலை உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆடிக்கு அப்புறமா தேவை அதிகரிக்கும் அப்படின்றதுனால விலை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு அன்றாடமா பயன்படுத்தக்கூடிய சமையல்ல கண்டிப்பா நம்ம வெங்காயத்தை போட்டுதாங்க ஆகணும். அதனால தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு வீடுகள்லயும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சுப்பாங்க, ஒரு சிலர் 2 கிலோ வாங்கி வச்சுப்பாங்க, ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா 1 கிலோ அளவுக்கு வாங்கி வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணிட்டு திரும்பவும் வந்து வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கிப்பாங்க. ஹோட்டல் கடைகள்லாம் சொல்லவே தேவையில்லை, மூட்டை கணக்குல வந்து வாங்கி போட்டுப்பாங்க. என்ன பண்றது, தேவை இருக்கு இல்லையா? சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால் இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய

0: வட்டமும் தொடர்ச்சியாக இல்லாததுனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணையாறு தான், காவிரியினுடைய துணையாறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாறுக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலை பகுதியிலையும் இந்த பொன்னாற்றினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து, கஞ்சமலை பகுதியிலேருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாரை கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளையெல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றில் சேர்த்துது. ஸோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின்

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரோட்ல என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இல்லடா, அங்க பாரு, அந்த அண்ணன் தம்பிங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க. அதுல உனக்கு என்ன பொறாம? பொறாமலாம் இல்லப்பா. அப்புறம் ஏன் அங்கேயே பார்த்துட்டு இருக்க? இல்ல, அந்த அண்ணன் தம்பிக்கு என்ன வித்தியாசம் சொல்லு. எனக்கு தெரியல, நீ சொல்லு. இது கூட தெரியாதா? வயசுதான் வித்தியாசம்.
2: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: பாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின்

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நான் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன் நான் ஏஞ்சல் கிரேசி மற்றும்
2: பிரதீபா.
1: இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, வேலை வாய்ப்புக்கு முக்கியம் வந்து திறமையா பட்டப்படிப்பா அப்படின்றது தான். இப்போ வந்து ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, பட்டப்படிப்பு இருந்தால் தான் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து திறமை இருந்தால் தான் பட்டமே நம்மளுக்கு கிடைச்சி நம்ம லைஃப்பில் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படின்னா இது ரெண்டுத்தில் எது உண்மை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ பொதுவாக நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க, முதல்ல நீ நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு டிகிரி வாங்கணும், அதுக்கப்புறம் தான் நீ வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் ஒரு சில உண்மை இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா மருத்துவத்துறை தேர்ந்தெடுத்து தான் நம்ம படிக்கணும். இப்போ நம்ம ஒரு பொறியாளர் ஆகணும் அப்படின்னா இன்ஜினியரிங் துறையை தேர்ந்தெடுத்து தான் படிக்கணும். அதே மாதிரி ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் இல்லை ஒரு வக்கீலாக இருக்கட்டும் அப்படின்னா அந்தந்த துறைக்கான படிப்பை எடுத்து தேர்ந்தெடுத்து அவங்க படித்து ஒரு பட்டம் வாங்கினதுக்கப்புறம் தான் அவங்க அந்த ஒரு துறையில் வந்து சிறந்து விளங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து, ஆனால் இப்போ இருக்க உலகத்துக்கு வந்து பட்ட படிப்பு மட்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ உலகம் வந்து வேறு மாதிரி மாறிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, பட்டம் இல்லாதவங்க கூட அவங்களோட தொழிலை வச்சு சாதிச்சு லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. இது வந்து என்னோட கருத்து. பிரதீபா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
2: கண்டிப்பாக்கா, இப்போ கூட பாருங்கள், எல்லாம் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கவுங்க வேலையை தேடிட்டு இருப்பாங்க. அந்த வேலையிலையுமே எல்லாம் ரெசியூம்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. ரெசியூம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரும்போது அவங்க டிகிரி சர்டிஃபிகேட்டு இதெல்லாமும் எடுத்துட்டு வருவாங்க. ஆனால் இங்கே வந்து க்வெஸ்சன் கேட்கறது, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில் என்ன இருக்கு, என்ன திறமை இருக்கு, நீங்க இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்களா, டீமாக ஒர்க் பண்ணுவீங்களா, இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே முக்கியம் தான். ஏன்னா பட்டம் இல்லாமல் இங்கே வேலைக்கு வந்து நம்ம ஜாயினே பண்ண முடியாது. அதுவும் ஸ்கில் வேணும்னு எக்ஸ்ட்ரா அதுவும் கேட்குறாங்க. அதனால ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு என்னோட கருத்தா இருக்கு.
1: ஓகே ஓகே, என்னோட கருத்தும் நான் சொல்லிட்டேன், உங்களோட கருத்தும் சொல்லிட்டீங்க. நேயர்களே, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத சோனா எஃப்எம் ஓட நிலையனான
2: 9787707 நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்தையும் மறக்காம சொல்லிட்டு போங்க.
1: அதுக்குள்ள உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
2: ரோட்ல என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இல்லடா, அங்க பாரு, அந்த அண்ணன் தம்பிங்க இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க, அதுல உனக்கு என்ன பொறாம?
3: பொறாமலாம் இல்லப்பா.
2: அப்புறம் ஏன் அங்கேயே பார்த்துட்டு இருக்க? இல்ல, அந்த அண்ணன் தம்பிக்கு என்ன வித்தியாசம் சொல்லு.
3: எனக்கு தெரியல, நீ சொல்லு.
2: இது கூட தெரியாதா? வயசுதான் வித்தியாசம்.
4: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் பட்டி. வணக்கம்.
6: வேலை
7: வாய்ப்புக்கு முக்கியம் வந்து திறமையா இல்ல பட்ட படிப்பா?
6: சொல்லட்டுமா? ஒரு வேலை கிடைக்குதுன்னா அவங்க குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்கதான் இந்த வேலைக்கு சேர முடியும் அப்படின்னு ஒரு ஒரு குறிப்பு ஒரு இது வச்சுக்கிறாங்க. ஒரு ஸ்டாண்டர்டான படிப்பேன், அந்த படிப்புல இருக்கிறவங்க தான் அந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அப்படி அப்ளை பண்ணும் போது அந்த படிப்புக்குள்ளவங்களே திறமை இருக்குதான்னு பாப்பாங்க. ஒண்ணு வேண்டாம், இன்டர்வியூ நடத்துறாங்க. இன்டர்வியூ நடத்தும் போது எல்லாரும் வரிசையா போயிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு டீ போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டான வைப்பாங்க, ஒரு குத்திய வைப்பாங்க, ஒரு அதுக்கு அடுப்பு வேணும் பாங்க, நம்ம போறவங்க அடுப்பு வேணும், பத்த வைக்கணும், எரிய வைக்கணும், டீ தூள் வேணும், இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஆனா திறமை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டீ குச்சியில ரெண்டு ரெண்டு குச்சியை எடுத்து ஒரு நெட்டில் வைப்பாங்க, ஒன்னு குறுக்கல வைப்பாங்க, டீ போட்டுட்டா எடுத்துக்கங்க சாப்பிடுங்க அப்படின்னுவாங்க. அப்போ அவங்களுக்கு திறமை தான் அதிக முக்கியம். நம்ம என்னதான் படிப்பு இருந்தாலும் திறமையும் இருந்தாதான் வேலைக்கு அவங்க முழுமைய செய்ய முடியும்னு அந்த ஆபீசர் எல்லாம் நம்புவாங்க. அதனால நம்ம படிப்பு எவ்வளோ நிறைய படிச்சிருந்தா கூட அந்த திறமை வேணும்னு என்னோட கருத்து சாமி.
2: சூப்பர் பாட்டி, ரொம்ப சூப்பரா பேசுனீங்க, நன்றி பாட்டி.
6: நன்றி சாமி, நன்றி சாமி, நன்றி சாமி.
2: நேர்களே, ருக்மணி பாட்டி வந்து திறமை தான் ரொம்பவே அவசியம் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. ஆமாம், இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வந்து இன்டர்வியூ போனாலே முதல்ல கேட்குறது உங்ககிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்றதா நானுமே வந்து பார்த்துருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க பிரதீபா?
5: கண்டிப்பாக்கா, இப்போ ஒரு ரெண்டு பேர் போகிறாங்க, அதில் ஒருத்தவங்க வந்து நிறையா கோல்டு மெடலிஸ்டாக இருக்காங்க, இன்னொருத்தவங்க நார்மலாக மார்க் எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரையுமே இந்த ஒர்க் பண்ணுங்கள், இதில் இது பண்ணுங்கள் அப்படின்னும்போது அவங்க அதில் திறமையை காட்டினா தானே பண்ண முடியும். அந்த பட்டம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இவ்வளோ படிப்பு முடிச்சிருக்காங்கன்றதுக்கு தான் அர்த்தமாக இருக்கும். அதனால திறமையும் வேணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன்.
2: ஓகே ஓகே பிரதீபா, ரெண்டு பேரோட கருத்துக்களையுமே நாங்கள் வந்து சொல்லிட்டோம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத சோனா எஃப்எம்மோட நிலையனான
5: 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: மலம் கழிப்பதை தவிர்த்து கழிப்பறைகளை பயன்படுத்துவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் அவங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
4: ஏஞ்சல் கிரேசி. இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, வேலை வாய்ப்புக்கு திறமை தேவையா இல்ல பட்ட படிப்பு தேவையா அப்படின்றது தான். இந்த தலைப்புல நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு. ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
4: அண்ணா, உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கண்ணா.
5: கண்டிப்பாப்பா, என்னை பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்க முக்கிய தேவை திறமை அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த காலகட்டத்துல எல்லார்கிட்டயுமே நல்ல படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, ஆனா திறமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா கேள்விக்குறிதான். அதனாலதான் திறமைய சூப்பரா வளர்த்துக்கணும் அப்படின்ட்டுன்னு சொல்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த திறமைய சூப்பரா வளர்த்துக்கிறவங்க வாழ்க்கையில அடுத்த படிநிலைக்கு போறாங்க. உதாரணத்துக்கு 10 பேர் செய்ய வேண்டிய வேலை அப்படிங்கறத எப்படி ஷார்ட்கட்ல செய்யலாம், எப்படி துரிதமாக செய்யலாம், எப்படி அவங்கள இவங்க பொட்டன்ஷியலா வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய திறமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் அவங்களுக்கு வேலை அப்படிங்கறது கிடைக்கிறது. உதாரணத்துக்கு 10 BE படிச்ச மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா 10 பேருக்கும் வேலை கிடைக்கிறதுனா கிடையாது. அவங்களுடைய ஓன் இண்டிவிஜுவாலிட்டிய எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி அவங்க வந்து அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும், தங்க கிட்ட என்ன யூனிக்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத எக்ஸிபிட் பண்ணணும். சோ அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது என்ன பொறுத்த வரைக்கும் நபர்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா அந்த திறமைதான் முக்கியம். அந்த திறமைய வளர்த்துக்கிட்டோம்னா நிச்சயம் அதிக நாட்களுக்கு தனித்துவமான அந்த வாழ்க்கை அப்படிங்கறத கொண்டு சிறப்பாக இருக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்ப்பா.
4: சூப்பர் சூப்பர், நான் ரொம்ப சூப்பரா பேசுனீங்க, நன்றி.
5: தேங்க்யூப்பா, பை.
4: நேர்களே, சந்திரசேகர் அண்ணா வந்து திறமை தான் முக்கியம் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. கண்டிப்பாக அவங்க சொன்னதுமே வந்து ஒரு உண்மை இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நம்ம போய் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத தான் எல்லா இடத்துலையுமே கேட்பாங்க. படிப்பு அப்படின்றத வந்து அடுத்ததாக தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரதீபா?
3: ஆமாக்கா, இப்போ நிறைய ஐடி கம்பெனியில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே புத்தகத்தில் இருக்காது, கற்றுக்கிற ஆர்வம், புதுசு புதுசாக கற்றுக்கணும் அப்படின்ற மனசு இருக்கணும், திறமை, இது எல்லாமே ரொம்பவே முக்கியம் அப்படிதான் சொல்றாங்க.
4: ஓகே, இதே மாதிரி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா சோனா எஃப்எம் ஓட நிலையனான
3: 9787707
4: அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நான் குரல்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் ஏஞ்சல் கிரேசி மற்றும் பிரதீபா. இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, வேலை வாய்ப்புக்கு தேவையானது திறமையா இல்ல பட்டப்படிப்பா. இந்த தலைப்புல நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் பிரதீபா.
3: சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க?
2: நலமா
3: இருக்கேன்.
2: வாய்ப்புக்கு திறமையா வழிவகுப்பது திறமையா இல்லை பட்டம் மட்டும்தானு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க.
3: ஓகேக்கா, நீங்க உங்க கருத்தை சொல்லுங்கக்கா.
2: பேசலாமா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா, பட்டம் வந்து பட்ட படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு டிகிரி, ரெண்டு டிகிரி, மூணு டிகிரி பெறுவதற்கும் திறமை அறிவுன்றது வரத்துக்கிறதும் எல்லாமே வந்து ரிலேட்டடா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு இன்டர்வியூ ஒருத்தவங்க போறாங்கன்னா, அதை இன்டர்வியூ போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் பாப்பாங்க. அவங்க எப்படி வந்துட்டு அவங்க பேசுறத வந்து எந்த அளவுக்கு அப்செப்ட், கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு எந்த டைம் எடுத்துக்கிறாங்கன்னு பாப்பாங்க. எந்த அளவுக்கு அப்செப்ட் பண்றாங்கன்றத பாப்பாங்க, அப்சர்வேஷன் பண்றத. அதுக்கப்புறம் அவங்களோட பதில் என்னவா இருக்குன்றத இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து அவங்க என்னென்ன திறமைகள், அவங்க வந்து பாடுறாங்களா இல்ல வந்து ஆடுற திறமை இருக்கா, பாடுற திறமை இருக்கா இல்ல வந்துட்டு எந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த எந்த டைமுக்குள்ள ஒரு ஒர்க் கொடுக்குறாங்களா, எந்த டைமுக்குள்ள முடிக்கிறாங்கன்றத பாப்பாங்க. எந்த டீமா இருந்து ஒர்க் பண்றாங்கன்றத பாப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டீமா இருந்து பிரிஞ்சாலும் அது அவங்களுக்குள்ள எந்த ஒற்றுமை இருக்கான்றத பாப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் வந்துட்டு ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ற இடத்துல ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா, அந்த ப்ராப்ளம் வந்துட்டு சரி பண்றதுக்கு வந்து யார் ஐடியா வந்து நல்ல முறையில வந்து அணுகுமுறைன்றத வந்து முக்கியமா அணுகுமுறையை வந்து பார்த்ததான் வேலைக்கு என்று எடுப்பாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. வாய்ப்பு வணக்கம் வைக்க நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம், பாய்.
1: சூப்பரா பேசுனீங்கக்கா, நன்றி நன்றி.
2: ஓகே நன்றி, பாய்.
1: எழிலரசி அக்கா வந்து திறமைதான் ரொம்ப முக்கியம் வேலை வாய்ப்புக்கு அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. திறமை மட்டும் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியாது, அதை தாண்டி வந்து படிப்பு அப்படின்றதே ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: கண்டிப்பாக்கா, வெறும் திறமை மட்டுமே வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில துறைக்கு வந்து பட்டமும் வேணும், பட்டம் இருந்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில கம்பெனிஸ்லலாம் சொல்கிறாங்க. அதனால ரெண்டுமே முக்கியம்தான்.
1: ஓகே ஓகே, இதே மாதிரி உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா சோனா எஃப்எம் உடன் நிலையனான
3: 9787-707-8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம உங்களோட கருத்தையும் சொல்லிட்டு போங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் ஏஞ்சல் கிரேசி மற்றும் பிரதீபா. இன்னைக்கு நேயர்கள் எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே சூப்பரா பகிர்ந்துகிட்டாங்க. அதாவது எழிலரசி அக்கா, சந்திரசேகர் அண்ணா, அதுக்கப்புறம் ருக்மணி பாட்டி எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. ஆமாதானே பிரதீபா?
2: கண்டிப்பாக்கா, எல்லாருமே அவங்கவுங்க ஒவ்வொரு கருத்தை சொன்னாங்க, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சொன்னாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா ரெண்டுமே தான் முக்கியம். ஏன்னா ஒருத்தவங்க டிகிரி மட்டும் வச்சுருந்தாலுமே ஸ்கில் இல்லைன்னா அவங்களால கஷ்டப்படுவாங்க இன்டர்வியூவில் எல்லாத்துலேயுமே. அதே மாதிரி திறமை மட்டும் இருந்தாலும் சில நிறுவனங்களில் வந்துட்டு பட்டங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதனால் பட்டம் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தான் உருவாக்கும், திறமை அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்றும். இன்றைக்கி வந்து பல நிறுவனங்களில் வந்துட்டு சிஜிபேவை, அதாவது பட்டங்களை விட அதிகமாக கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கா, ஒரு ப்ராப்ளம் வந்து அதை சால்வ் பண்ண முடியுதா, டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ண முடியுதா, கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியுதா, அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அவங்களால மாற்றிக்க முடியுதான்ற மாதிரி தான் ஸ்கில்லுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மக்களே டிகிரியை அலட்சியப்படுத்தாதீங்க, ஸ்கில்லையும் விட்டுடாதீங்கன்னு நான் சொல்றேன்.
1: ஓகே பிரதீபா, எனக்கும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஒரு விஷயம் நல்லா புரியுது. என்ன அப்படின்னா பட்டப்படிப்பு வந்து நமக்கு ஒரு கதவை திறந்து விடும், ஆனால் அந்த கதவை தாண்டி தொடர்ந்து நம்ம வெற்றியை நோக்கி பயணம் அடைகிறதுக்கு திறன் தான் நம்மளுக்கு தேவை அப்படின்றது எனக்கு புரியுது. அதே நேரத்தில் வந்து திறமை மட்டும் போதும், படிப்பு தேவையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ இருக்க உலகம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா லேர்ன் அன்லேர்ன் ரீலேர்ன், அதாவது தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து டிகிரி இருந்தால் நல்லது அப்படின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது, ஸ்கில்ஸுமே நம்மளுக்கு தேவை. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு தேவை அப்படின்றது தான் என்னோட கருத்துமே. இன்னைக்கு வேலை தேடுறவங்களா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வேலையில இருந்துட்டு அடுத்து வேற என்ன இதை விட அதிகமான வேலை கிடைக்கும் அப்படின்றவங்களுக்கும் திறமை பட்டப்படிப்பு ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அப்படின்றத தான் நான் வந்து சொல்றேன். ஓகே, இதே மாதிரி வந்து இன்னொரு சூப்பரான தலைப்போட நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். பாய் நேர்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. அப்படி இன்றைக்கி முதல் விஷயமாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, அதாவது அடிக்கடி எக்ஸ்ரே அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்கிறதுனால ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் வந்து இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து மருத்துவமனைக்கு போனால் ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்ரேவோ ஸ்கேனோ வந்து எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உடம்பில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த எக்ஸ்ரேவோ இல்லை சிடி ஸ்கேனோ ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுக்கிறதுனால ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாருக்குமே வந்து இருக்குங்க. பொதுவாக மருத்துவத்துறையில் எக்ஸ்ரே அதுக்கப்புறம் சிடி ஸ்கேன் அப்படின்றது நோய்களை கண்டறியறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாங்க. எக்ஸ்ரேவாக இருந்தாலும் சரி, சிடி ஸ்கேனாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சு ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த கதிர்வீச்சு நம்ம உடலுக்கு வந்து உடலுக்குள்ளார வந்து ஊடுருவி போய் உடல் உறுப்புகளோட தெளிவான படங்களை நமக்கு வந்து துல்லியமாக காட்டுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ உண்மை என்ன அப்படின்னா, தினந்தோறும் நம்ம எல்லாருமே ஏதாவது சில கதிர்வீச்சுக்கு வந்து ஆளாகிறோம். அதாவது நம்ம வந்து எக்ஸ்ரே எடுக்கலை அப்படின்னாலும் ஸ்கேன் எடுக்கலை அப்படின்னாலும் நம்ம உடலுக்குள்ளார ஒரு கதிர்வீச்சு வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ உலகில் வந்து சொல்கிறாங்க. சயின்ஸ் மூலியமாகவும் நமக்கு வந்து சொல்கிறாங்க. அதாவது சூரிய ஒளி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விண்வெளியிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு, இதெல்லாம் நம்ம உள்ளார உடலுக்குள்ளார வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இயற்கையான கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லலாம். இதோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. அதே மாதிரி எக்ஸ்ரே எடுக்கும்போது 0.1 இந்த அளவில் MSV அளவில் வந்து கதிர்வீச்சு வந்து வெளிப்படும். இது நம்ம இயற்கையாக 10 நாட்களில் பெறக்கூடிய கதிர்வீச்சோட அளவுக்கு சமமான ஒன்று. இதனால் எக்ஸ்ரே எடுக்கும்போது எந்த ஒரு பாதிப்புமே வந்து வராது மேக்ஸிமம். ஆனால் சிடி ஸ்கேன் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப அவசியம் அப்படின்னா தான் அந்த சிடி ஸ்கேன் வந்து எடுக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதுவும் ஓரளவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து எடுக்கும்போது எந்த பாதிப்பும் இல்லை, ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகும்போது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால் இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணை ஆறு தான், காவிரியினுடைய துணை ஆறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணை ஆறுக்கும் ஒரு 5 துணை ஆறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற

0: முத்தாறு இதனுடைய துணையாறு தான். திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமனையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாட்டினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால் நாமக்கல் ராஜவாய்க்கால் ரெண்டு ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலிருந்து கஞ்சமலை பகுதியிலிருந்து ஏற்காடு மலை செங்கரடு இந்த பகுதியிலிருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி ஏலூர் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை அளவாய் மலை கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த ஏலூர் ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து ஏலூர் ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றுல சேர்த்துது. சோ இப்படி ஐந்து துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டே இருக்கிறேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நாம் வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் நம்ம கூட வந்து மருத்துவர் இணைவாங்க இல்லைங்களா, ஹோமியோபதி மருத்துவர். 15 ஆண்டுகளாக இந்த ஹோமியோபதி மருத்துவராக இருக்கக்கூடிய திவ்யா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம் மேம் ஒருத்தர் வந்து இப்போ ஹோமியோபதி மருத்துவம் வந்து எடுத்துக்கிறாரு அப்படின்னா, இப்போ அவர் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்காங்க மேம்? அதாவது ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கிட்டால் இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணும், எக்ஸாம்பிள் உணவு முறை மாற்றம், அதுக்கப்புறம் வாழ்க்கை முறை மாற்றம், இந்த மாதிரிலாம் இருக்காங்க மேம்? அது மாதிரிலாம் கொண்டு வரணுமாங்க மேம்?
2: கண்டிப்பாக இருக்குது. இது நான் எப்படி வந்து ஹோமியோபதி இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அந்த கட்டுப்பாடுகளும், உணவு கட்டுப்பாடுகள் சரி, வாழ்க்கை முறை கட்டுப்பாடுகளும் சரி, அது நபருக்கு நபர் மாறுபடும். ஸோ அந்த பேஷண்ட், பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு அந்த டாக்டர் மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க ஃபாலோ பண்ணணும். ஜென்ரலைஸ்டு ஃபாலோவிங் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஆஸ்மா இருக்க ஒருத்தங்களுக்கு அப்படின்னா, மலையில் நனையாதீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க, தயிர் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சில பேஷண்ட்ஸுக்கு சம்மர் சீசனில் ஆஸ்மா வரும், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஜென்ரலைஸ்டாக வந்து ஒரு கட்டுப்பாடு சொல்ல முடியாது. அந்த டாக்டர் அந்த பேஷண்ட்டை அனலைசிஸ் பண்ணிவிட்டு என்ன கட்டுப்பாடு சொல்கிறாங்களோ அதை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும். அடுத்தது, நீண்ட நாட்களுக்கு மருந்து, நாட்பட்ட வியாதிகளுக்கு மருந்து எடுக்கிறப்ப அது வந்து ஒரு மாதத்தில் 2 மாதத்துலன்னு சரியாகாது. சில மாசங்கள் எடுக்கும் ஃபுல்லாக சரியாகிறதுக்கு, 6 மந்த்ஸ் to 2 இயர்ஸ் கூட எடுக்கும். அப்போ நம்ம ப்ராப்பராக ஃபாலோஅப் கொடுக்கணும் டாக்டர்கிட்ட. அப்சர்வ் பண்ணிவிட்டு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு அப்சர்வ் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட ப்ராப்பர் ஃபாலோஅப் கொடுக்கணும்.
1: கண்டிப்பாங்க மேம், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுவும் குறிப்பாக அந்த உணவு கட்டுப்பாடு பற்றி மேம் வந்து சொன்னாங்க. இப்போ இந்த உணவு கட்டுப்பாடு அப்படின்னா, நம்ம வந்து சாப்பாடை அறவே தவிர்க்கிறது இல்லைங்க, அதே மாதிரி பட்னி இருக்கிறதும் இல்லைங்க. நம்ம உடலுக்கு தேவையான சத்தான உணவுகளை சரியான அளவில் எடுத்துக்கிறது, அதே மாதிரி சரியான நேரத்தில் எடுத்துக்கிறது தான் இந்த உணவு கட்டுப்பாடு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது உடலுக்கு தேவையான புரோட்டீன், நார்ச்சத்து, வைட்டமின்கள், தாது உப்புகள், இதெல்லாம் வந்து சரியாக கிடைக்குதா அப்படின்னு உறுதி பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறது. அதே மாதிரி நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க, ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, உடல் பருமன் இருக்கிறவங்க, இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்கிறவங்க, இப்போ இவங்க வந்து மருத்துவம் எடுத்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட உணவு முறையை ஃபாலோ பண்ணாதான் அந்த ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுட நிகழ்ச்சி.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நம் பெருமை. நம் நாட்டை தூய்மையாக வைத்திருப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டே இருக்கிறேங்க. நம்ம உடம்புக்கு காய்ச்சல் வந்தால் உடனே டாக்டர்கிட்ட போவோம், அப்புறம் நம்ம காய்ச்சலை வந்து சரி பண்ணிவிடுவோம். ஆனால் இதே மாதிரி நம்ம மனசு வலிக்கும் போதோ இல்லை நம்ம ரொம்ப சோகமாக இருக்கும்போதோ அதை நம்ம வந்து வெளிப்படுத்தி கூட மாட்டோம், ஏன்னா நமக்கே வந்து தெரியாது. அப்படி மனது ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரம், மனமே நலமா அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த மனசை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நாம் பண்ண வேண்டிய சில விஷயம், நம்ம மனசில் ஒரு சின்ன கவலை இருந்தாலும் நமக்கு பிடிச்ச நண்பர்கிட்ட இல்லை நம்ம ஃபேமிலிக்கிட்ட அதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டால் நம்ம மனசில் இருக்கிற பாரம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எளிமையான ஒரு விஷயம், நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம நண்பர்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம மனசில் என்னென்ன கவலை இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து ஒரு சொல்யூஷன் தருவாங்க. ஸோ அது வந்து நம்ம சரி பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு 15 நிமிஷமாவது நமக்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கும், ஆனால் அந்த பிடிச்ச விஷயங்கள் கூட மற்றவர்களுக்காக நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை வந்து பண்ணாமல் இருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு காஃபி குடிக்கிறது பிடிக்குன்னா கூட காஃபி குடித்தா ஒரு அமௌண்ட் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலிக்காக சேர்த்து வைக்கிறதுக்காக அந்த காஃபி கூட குடிக்காமல் வந்து இருப்போம். ஆனால் அந்த காஃபி குடிச்சிருந்தால் நம்மளுடைய மனசு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிருக்குங்க. அதே மாதிரி ட்ராவல், இப்போ மந்த்லி ஒன்ஸ் எங்கேயாவது ட்ராவல் போகணும், கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணும். ஆனால் இருந்தாலும் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஃபேமிலிக்காக நம்ம வந்து போகாமல் இருப்போம், நமக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து பண்ணாமல் இருப்போம். இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய அந்த மன திருப்தி வந்து கிடைக்காம வந்து போகுங்க. அதனால் நம்மளோட வாழ்க்கையில் அந்த அழுத்தம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி சோசியல் மீடியா இன்றைக்கி காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய அந்த நியூஸஸ் வந்து நம்மளுடைய ஆள் மனதில் ரொம்ப ஆழமாக பதியும் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அப்போ நம்மளை வந்து ஒரு பெரிய வருத்தத்துக்குள்ளார கொண்டு போகல அப்படின்னாலும் நம்ம ஃப்யூச்சரில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் எல்லாத்துலேயுமே இந்த சோசியல் மீடியாவோட இம்பேக்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சோசியல் மீடியா நம்மளை வந்து இம்பேக்ட் பண்ணது தான். நம்மளால் நாம்ளே யோசித்து சுயமாக வந்து எடுத்துருக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து ஹாப்பியாக லைஃப்பை வந்து அந்த மன அழுத்தம் இல்லாமல் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட வந்து மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, பணமருத்தப்பட்டியிலிருந்து சுமதி அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா, தலைவலி அப்படின்னாலும் அந்த ஆவி பிடிக்கிறது ரொம்ப ஃபேமஸுங்கக்கா. அதே மாதிரி மற்ற பிரச்சனைகள், சளி இருமல் இல்லை காய்ச்சலுக்கு கூட ஆவி பிடிச்சா சரியாயிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கக்கா. நீங்கள் இந்த ஆவி பிடிக்கிற முறையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கக்கா.
7: அது வந்து மருந்து மெடிக்கலில் வாங்கி பிடிப்பாங்க. இது வந்து நாட்டு இது வலிங்கிறது. நீ வந்து வேப்பந்தலை அலசிட்டு போட்டு அதில் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா அடுப்பு ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா மூடி போட்டு கொஞ்சம் மூச்சு இழுத்து இது பண்ணோம்னா அந்த சளி தலைவலி இதெல்லாம் வராது. பெரியவங்களுக்கு தான் செட் ஆகும், குழந்தைக்கு வந்து செட் ஆகும். ஆனால் தாவாது இல்லை பிள்ளைங்க.
6: கண்டிப்பாங்கக்கா, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. சுமதி அக்கா நம்ம கூட பணமருத்துப்பட்டியிலேருந்து இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்தது. குறிப்பாக இந்த ஆவி பிடிக்கிறது வந்து பெரியவங்க பிடிக்கலாம், அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஆனால் குழந்தைங்க வந்து பிடிக்க முடியாது. அதே மாதிரி டேப்லெட் வாங்கி பயன்படுத்துறத விட ஆவி பிடிக்கிறதுக்கு வந்து டேப்லெட் இருக்கும், ஆனால் இயற்கையாக அந்த வேப்பந்தலையே போட்டு பிடிக்கிறது வந்து நல்ல ஆரோக்கியமான முறை அப்படின்னு சொன்னாங்க. அக்கா, பெரியவங்களுக்கு காய்ச்சல் வந்தால் என்ன மாதிரியான வைத்திய முறைகளை ஃபாலோ பண்ணுவீங்கக்கா?
7: காய்ச்சலுங்கன்னா வந்துங்க, நாங்கள் வந்து அதிகம் வந்து இந்த மாதிரி கஷாயம் தாங்க வைப்போம். வந்து சங்குப்பூ போடுவோம், நல்லா தண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சம் சங்குப்பூ.
6: சங்குப்பூ கிடைக்குதுங்களாக்கா?
7: கிடைக்குதுங்க, வீடு வீடு வளர்த்துறாங்களே. இப்போ எங்கள் வீட்டில் வளர்த்திருக்கிறோம். அதில் ஒரு 4-5 பூ போட்டு தண்ணி சூடு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து குடித்தாலும் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உடம்புல கை கால் வலியே இருக்காது.
6: கண்டிப்பாக கண்டிப்பாங்கக்கா, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது சங்குப்பூ அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோய் தீர்க்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னே வந்து சொல்லலாங்க. நம்மளுடைய மூளை சுறுசுறுப்புக்கு வந்து உதவும். அதே மாதிரி பதற்றம் மன அழுத்தம் வந்து இருந்தது அப்படின்னா இந்த சங்குப்பூ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கம்மியாகும். அதே மாதிரி சர்க்கரை நோய்க்கு வந்து இந்த சங்குப்பூ அப்படின்றது ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாங்க. கண் பார்வை வந்து தெளிவடையும், சரும பொழிவு, அதுக்கப்புறம் தலைமுடி வளர்ச்சிக்கு இந்த சங்குப்பூ அப்படின்றது வந்து பல நன்மைகளை வந்து கொடுக்குங்க. குறிப்பாக இது வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சங்குப்பூ டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு ஒரு 4-5 காய்ந்த சங்குப்பூவை வந்து போட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம வந்து பயன்படுத்தலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: டெக் குரு,
2: டெக் குரு
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து உடற்பயிற்சியோட முக்கியத்துவம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமே இந்த உடற்பயிற்சி அப்படின்ற குறிப்பிட்ட நாட்கள் நம்ம வந்து போவோம், 2 வாரம் 3 வாரம் போவோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வெயிட்டை செக் பண்ணுவோம். வெயிட்டை செக் பண்ணி பார்த்தா அதை விட ஒரு 200 கிராம் 300 கிராம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்ன காரணம்? உடனே வந்து ஐயோ என்னடா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு, அதாவது 2 வாரம்தான் வந்து அதிகபட்சம் போயிருப்பாங்க, ஒரு காமெடிக்கு சொல்கிறேன். ஆனால் மனசில் வந்து ஐயோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன தான் உடற்பயிற்சியெல்லாம் வந்து பண்ணினாலும் நம்ம உணவு முறைகளில் மாற்றம் கொண்டு வரும்போது தான் அந்த வெயிட் லாஸ், வெயிட் கெயின் அப்படின்றது வந்து இருக்குங்க. அதே மாதிரி அந்த ரிசல்ட் அப்படின்றது எப்போ எக்ஸாக்ட்லி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு 3 மாதம் நம்ம தொடர்ந்து டயட்டு, அதுக்கப்புறம் உடற்பயிற்சி இதை விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது தான் கிடைக்கும். ஸோ நிறைய பேர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வாரம் ஜிம்முக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் வந்து ஏதோ ஒரு ஒர்க்கனால வர முடியாமல் இருக்கும், திரும்ப வந்து ஒரு வாரம் வந்து சிவியராக வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ரிசல்ட் அப்படின்றது ப்ராப்பராக வந்து இருக்காது. நம்ம ரெகுலராக ஒரு விஷயத்தை வந்து பண்ணும்போது தான் அந்த ரிசல்ட், நம்ம எதிர்பார்த்த வெயிட் லாஸ், வெயிட் கெயின் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி எல்லாருமே வந்து ஜிம்முக்கு போகிறவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணுறத தாண்டி டயட், ரெகுலராக நம்ம வந்து இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணிவிட்டு போயிட்டு கடுமையாக 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணுறோம். ஆனால் உடனே வந்து நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உடற்பயிற்சி நம்ம கடுமையாக பண்ணதுக்கான பலன் கிடைக்கவே கிடைக்காதுங்க. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் அதே மாதிரி ஃபுல்லாக அதிகமாக ஃபேட் இருக்க உணவுகளை நம்ம சாப்பிட்டாலும் அதற்கான பலன் வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க. அதனால் நம்ம வந்து டயட்டை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினச்சி, ஒர்க் அவுட்டு கூட ஏதோ ஒரு நாள் மிஸ் பண்ணலாம், ஆனால் டயட்டை வந்து மிஸ் பண்ணிடாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை வபின்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. கொஞ்சம் அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ளே ஸ்டார்டிங்கில் சூப்பராக போகலாம். இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியில்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக்குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் ஃபோன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதோரம் சேர்த்துறது என்னோடய வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக்குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில திவாகரன் கூட. இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில திவாகரன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் போன் இருக்குதா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும்

0: எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இத பார்த்த எலிசாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்றாரு. தன் கையில இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்ப விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9787-70-107 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787-70-107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்து

இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் சோனா எஃப்எம் டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் ஃபோன் தான் கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் புதுசில் அதாவது புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன், நீங்கள் வந்து ஒரு 12,000 ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதாவது பட்ஜெட்டுக்கேற்ற ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனுன்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட இந்த மொபைலோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா போக்கோ C85 5G. இந்த மொபைலோட டிசைனும் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க, இந்த மொபைலோட ஃபியூச்சர்ஸும் வேற லெவலில் இருக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வாரி கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த மொபைலோட டிசைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னாடி ஒரு வாட்டர் நாட்ச் டிசைனில் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, பின்னாடி உங்களுக்கு டூயல் கேமராவோட ஃபிளாஷ் லைட் வருது, சைடில் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கே நல்லா செமையாக இருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த மொபைலில் இருக்கக்கூடிய அடுத்த சூப்பரான ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, இந்த மொபைலில் ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க, செக்மெண்ட்லேயே பெஸ்ட் பேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 6000 mAh பேட்டரி உங்களுக்கு 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடியும் 10 W ரிவர்ஸ் சார்ஜிங் வரையும் இந்த பேட்டரி வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே வருது. எந்த அளவு பெரிய டிஸ்பிளேனா 17.53 cm ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் கொடுத்துருக்கக்கூடிய முன்னாடி இருக்க அந்த கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. 8 MP கேமரா அப்படின்னாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பின்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டூயல் கேமரா வந்துருக்குது, உங்களுக்கு 50 MP பின்னாடி இருக்க கேமரா கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கும் வந்து சூப்பராக இருக்குது, கேமராவோட கிளாரிட்டி வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. OS அப்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு ஜென்ரேஷன் அப்டேட் வரும், 4 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் அண்ட் செக்யூரிட்டி அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்டைலிஷான ஒரு மொபைல் நீங்கள் வாங்கணும், அதாவது 12,000 வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் இருக்கிறதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா இதில் IP64 டஸ்டன்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் இருக்குது. பார்த்துக்கோங்க, இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ரேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12,000 4 GB ரேம் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் இதிலேயே 6 GB 8 GB ரேம் வேரியண்ட் இருக்குது, அதையும் கூட வாங்கிக்கலாம். 6 GB வேரியண்ட் வந்து உங்களுக்கு 12,999 கிடைக்கும். இதுவே நீங்கள் 8 GB வாங்கணும்னா 14,499 உங்களால் வாங்கிக்க முடியும். உங்களுக்கு எந்த வேரியண்ட் வேணுமோ அந்த வேரியண்ட்டை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியில் மார்க்கெட்டில் புதுசில் ஒரு சூப்பரான ஃபோன் போக்கோ C85 அப்படிங்கிற மொபைல் தான் நீங்கள் கேட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன ஃபியூச்சர் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த மொபைல் வாங்கி ட்ரை பண்ணலாம். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரோட்ல என்னடா வேடிக்கை பாத்துட்டு இருக்க? இல்லடா, அங்க பாறேன், அந்த அண்ணன் தம்பிங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க. அதுல உனக்கு என்ன போறாம? பொறாமலா இல்லப்பா. அப்புறம் ஏன் அங்கேயே பாத்துட்டு இருக்க? இல்ல, அந்த அண்ணன் தம்பிக்கு என்ன வித்தியாசம் சொல்லு.
2: எனக்கு தெரியல, நீ சொல்லு.
1: இது கூட தெரியாதா? வயசுதான் வித்தியாசம்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம் எல்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: FM. சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி திவாகர் என்னுடன். இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் ரொம்பவே அருமையான செமையான விஷயம்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். டெக்குரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி டெக்னாலஜி சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரியே இன்னும் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டே இருக்கு. இதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டும் கேட்டிருப்பீங்க. நம்ம சோனா FM-ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களையும் நீங்க சோனா FM வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787770178, அதாவது 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற உங்கள் சந்தேகம் எனக்கு புரியுது. அதாவது நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம் பெறும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவோம். அதனால் கருத்துக்களை தான் நான் சொன்ன நம்பருக்கு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து நம்ம டெக்குரு நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்குற விஷயங்களிலும் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதே நம்பருக்கே சொல்லலாம். 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு காலோ இல்லை மெசேஜோ பண்ணி உங்கள் சந்தேகத்தை நீங்கள் கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சந்தேகத்தை நான் தீர்க்க முயற்சி செய்கிறேன். அதனால் சந்தேகம் எதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக கேளுங்க. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர் இணைஞ்சிருக்காரு. யார் அவர் அப்படின்னு கேட்குறீங்களா? கொஷி டெக்னாலஜியிலிருந்து ஹேம்நாத் வந்து இணைஞ்சிருக்காரு. இவர் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கார். அவர்கிட்ட தான் நம்ம இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். பேசிடலாம் வாங்க. வணக்கம் ஹேம்நாத்.
1: ஹாய் ப்ரோ.
0: ஹாய் ஹேம்நாத், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ப்ரோ.
0: சூப்பர் ஹேம்நாத். ஹேம்நாத், இப்போ ஸ்கேம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லிங்க் ஸ்கேம் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே பெரும்பாலும் பேசப்படுது. அதாவது நமக்கு ஏதோ ஒரு மெசேஜில் லிங்க் வந்து அந்த லிங்கை தொடுறது மூலிமா நாம் அதில் மாட்டிக்கிற மாதிரியான ஸ்கேமு. இந்த ஸ்கேம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மெசேஜ் நார்மல் மெசேஜில் நடக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இவ்வளோ ஜாக்பாட் அடிச்சிருக்கு, இவ்வளோ காசு வந்திருக்கு, இந்த லிங்கை தொடுறது மூலிமா நீங்கள் அதை வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெசேஜ்லேயே அந்த லிங்க் அனுப்புகிறாங்க. இப்போ ஒரு மெசேஜ் நமக்கு வருது அப்படின்னா அது ஸ்கேம் மெசேஜா இல்லையா அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது?
1: இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு மெசேஜ் வந்து அப்போ வந்து ஒரு நார்மலான இதாக இப்போ பேங்கிங்னா சும்மா பேங்க்குன்னு மட்டும்தான் போட்டிருக்கோம், இந்தியன் பேங்க், HDFC பேங்க் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் இப்போ அவங்க வந்து ஒரு அந்த டெலிகம்யூனிகேஷன் ரூல் கொண்டு வந்துருக்காங்க. லாஸ்ட் ஒரு பீன் முடிஞ்சுன்னா ப்ரோட்டோகால், அதாவது எப்படி சொல்கிறேன், அது ஒரு மார்க்கெட்டிங்கான சேல் பண்ணுறதுக்கான எஸ்என் முடிஞ்சால் ஒரு சர்வீசஸ் ஓரியன்ட் மெசேஜ், டீன் முடிஞ்சால் தான் டிரான்சாக்ஷன் ஒரு பேங்க்லேருந்து வந்திருக்கு, டே ஜீன் முடிஞ்சால் கவர்மெண்ட்டுக்காண்டி பேங்க் அப்படின்றது இருக்கும். அது பார்த்துருக்கீங்களா? அவங்க இப்போ புதுசாக ரூல்ஸ் அதாவது கோடிங் இந்த மெசேஜ் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா மெசேஜில் வந்து சில மெசேஜஸ் பண்ணி ஓயாமல் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு 1 lakh கிரெடிட் ஆயிஸு. இப்போ நம்ம பேங்கிங்லாம் வந்திருக்கும். இது நான் ரீசெண்டாக ஒரு இதில் பார்த்தேன், அதாவது 1 lakh கிரெடிட் ஆயிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். பட் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. பட் அவங்க வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, பட் பார்த்தா ஒரு ஃபேக் மெயில், ஃபேக் லிங்காக இருக்கும், ஒரிஜினல் லிங்காக. அந்த இதில் நம்ம பேங்கிங்லேருந்து வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கன்னா, இப்போ HDFC பேங்க் இல்லை இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், SBI பேங்க், இதே வந்து இந்த அக்ரிகல்ச்சர் பேங்க்னா கடைசி பேங்க்கு லாஸ்ட்டு டீனு முடியும். ஏன்னா டிரான்சாக்ஷன் ஓரியன்டட், ஒரு பாஸ்வேர்டோ ஓடிபியோ ஏதாச்சும் அமௌண்ட் இது பண்ணிக்கா டிரான்சாக்ஷன் ஓரியன்டாக வந்துருக்குன்னா டீன் முடியும், அதை கண்டுபிடிச்சிக்கணும் டிரான்சாக்ஷன் மெசேஜ் அப்படின்னு. இதே வந்து ஏதாச்சும் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் அப்டேட்டு, இந்த அப்பாயின்ட் எல்லாமே இந்த மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா எஸ்ல முடியும். அதுக்கப்புறம் ஆச்சு கவர்மெண்ட் சைடு வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, அந்த ஆதார் கார்டு வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க பேங்க், இந்த மாதிரி இருக்கா வெரிஃபிகேஷன் இந்த கவர்மெண்ட்டோட வெரிஃபிகேஷன் இருக்குன்னா அந்த மெசேஜுக்கு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீன் முடியும். ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம ஆத்தரைஸ்டா இல்லை அன்ஆத்தரைஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம்.
0: சூப்பரான ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கீங்க ஹேம்நாத், ரொம்ப நன்றி. மக்களே, நமக்கு வர மெசேஜை வச்சே நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும் இது என்ன மாதிரியான மெசேஜ் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன். இன்றைக்கி நம்ம கூட டெக்குரு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கக்கூடிய ஹேம்நாத் இணைஞ்சிருந்தார். அவர்கிட்ட தான் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ உங்களுக்காக டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்னை பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன், அதாவது டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சிருக்கேன். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம சோனா எஃப்எம்ல ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்குறீங்க. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனா அதுல உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் போறோம், எந்த அண்ணா ஓட் பண்ணிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்க தெளிவா சொல்லுவோம். அதுக்காக நீங்க ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சிருது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை அனுப்ப வேண்டியது இருக்கும். சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்புங்க மக்களே. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர், ஊர் பேர், பாடல் பேர் இது மூணும் முக்கியம் சரிங்களா. அதெல்லாம் போட்டு அனுப்புங்க. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகரியாங்க கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு செமையான சூப்பரான நமக்கு தேவையான ஒரு மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பற்றினது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட மொபைல் ஸ்டோரேஜை பற்றினது சரிங்களா. நீங்கள் மொபைல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த மொபைல் ஸ்டோரேஜ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மகளின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது பார்க்குறேன் கூட. அதாவது ஸ்டோரேஜ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டோரேஜ்லாம் வச்சுருக்கீங்களா, அந்த ஸ்டோரேஜ்லாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணேன்னா உங்களோட மொபைல் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும், அடிக்கடி ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். சரி, இந்த ஸ்டோரேஜ் எப்படி இது பார்க்க மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மொபைலில் வாங்குறப்பயே இவ்வளோ ஸ்டோரேஜ் இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு பார்த்து வாங்குவீங்க. இப்போ வந்து 64 GB, 128 GB, 256 GB, 512 இல்லை 1 TB அப்படிங்கிறத பார்த்து வாங்குவீங்க. வாங்குறப்பயே கொஞ்சம் அதிகமான ஸ்டோரேஜோட வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஆனால் நீங்கள் கம்மியான ஸ்டோரேஜ் வாங்கிட்டீங்கன்னா அந்த ஸ்டோரேஜை மெயின்டைன் பண்ணுறதுலேயே உங்களுக்கு பாதி காலம் போயிடும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ இல்லை ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக 1 வருஷத்துக்குள்ளே அது ஃபில் ஆகிடும். அப்படி ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இருக்கிற ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் நீங்கள் எடுத்து வேறு ஒரு இடத்துல வைக்கணும். அது ஃபோட்டோஸ் வீடியோஸாக மட்டும்தான் இருக்கணும்னு கிடையாது, அந்த 128 GB இருக்கக்கூடிய டேட்டாஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, அப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜோ இல்லை ஹார்ட்வேர்லேயோ நீங்கள் மாற்றி வைப்பீங்க. அதுக்கு நீங்கள் எடுக்கிறப்பயே அப்பப்போ நீங்கள் உங்கள் ஸ்டோரேஜாக கரெக்டாக பார்த்து க்ளீன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவும் அப்படியே கொஞ்ச நாள் மெயின்டைன் ஆகிட்டே போகும். இப்போ நீங்கள் ஒரு 10 போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 10 போட்டோவுமே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா வச்சுக்கோங்க. இல்லை 10 போட்டோலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா தேவையில்லாத போட்டோவை டெலிட் பண்ணி விட்டுருங்க அப்பப்பவே. அது மட்டும் இல்லாமல் மொபைலில் நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கீங்க, அது யூஸே பண்ணுறது இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணாத ஆப்லாம் தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. ஆப்புன்னு கூட பரவாயில்ல, இதே நீங்கள் கேம்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுவே எடுத்துக்கும், ஒரு 3 GB 4 GB எடுத்துக்கும். அதனால் அந்த

கேம்லாம் விளாடுவீங்க அப்படிலாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதை வச்சுருங்க, இல்லைன்னா அதை ஃபோன்லேருந்து டெலிட் பண்ணிவிடுங்க. இது பண்ணுறதுனால உங்களோட ஸ்டோரேஜ் மெயின்டைன் ஆகிறதுக்காக நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியிலேருந்து பார்க்குறேன் கூட. உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க. இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியிலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக்குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நானும் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு, வாழ்க்கை தமிழ், வளர்க்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்க நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கும் நம்மளை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் செம்ம வைரலாக செம்ம பேச பொருளாக இருக்குங்க. சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி எக்கச்சக்கமான விஷயங்கள் செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ரெகுலராக ஒரு கேள்வி கேட்போம். அதே மாதிரி இன்றைக்கும் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம். இந்த கேள்வியை நானும் பிரதீபாவுமே வந்து நல்லா கலந்து பேசி ஆராய்ஞ்சு இந்த ஒரு கேள்வி கேட்கலாமா நம்ம மக்கள் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி உங்ககிட்ட கேட்கறதுக்காக ஒரு கேள்வியை வந்து எடுத்து வச்சிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு விருது கொடுத்துக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு அவார்ட் கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா என்ன அவார்ட் எதுக்காக கொடுத்துப்பீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இன்னொரு டைம் கேள்வி என்ன அப்படின்றத சொல்கிறேன், உங்களுக்கு நீங்களே ஒரு விருது கொடுத்துக்கணும் சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எதுக்காக அந்த விருது கொடுத்துப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நாங்கள் ரெண்டு பேரும் கேட்குறதுக்கு பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பிரதீபா
1: சொல்லுங்கண்ணா,
3: ஏன் நீ ரொம்ப சைலண்டாக இருக்கீங்க?
1: நானா இந்த அவார்டு எதுக்காக எனக்கு கொடுக்கலாம் அப்படின்றது யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: ஒரு 10-15 அவார்டு எடுத்து வச்சுக்கிட்டீங்களா?
1: 10-15 ஒன்னே போதுமே, அதுதான் வேற ஒன்றும் இல்லை, ஓவர் திங்கிங்க்கு தான்.
3: ஓகே ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நீங்களே ஒரு அவார்டு கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா என்ன அவார்டு கொடுத்துப்பீங்க, எதுக்காக அது கொடுத்துப்பீங்க?
1: கண்டிப்பா ஓவர் திங்கிங் அவார்டு ஃபார் பிரதீபா அப்படின்னு கொடுக்கலாம்.
3: ஏன் பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்களா?
1: யோசிச்சுக்கிட்டே இருப்பேனா? இது சின்னதா நடக்கிறதே நான் மனசுக்குள்ள வச்சு வச்சு என்ன இருக்கும் என்ன இருக்கும் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு அது ஒரு கதையே உருவாக்கிடுவேன். அடுத்த நாள் கதை அந்த மாதிரி ஓவர் திங்கிங் அவார்டை கொடுக்கலாம்.
3: ஓகே ஓகே, 2026 சிறந்த ஓவர் திங்கிங் அவார்ட் கோஸ் டு பிரதீபா அப்படின்னு நம்ம அறிவிச்செல்லாம் போல அந்த அளவுக்கு பயங்கரமா ஓவர் திங்கிங்லாம் பண்ணுவாங்களா. ஸோ இப்போ பிரதீபா சொன்னாங்கல்ல அந்த மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787-707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு அவார்டு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதுக்காக அந்த ஒரு அவார்டை கொடுத்துப்பீங்க அப்படின்றதா இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில்
1: பேசிகிட்டே இருக்கலாம்.
3: இப்போது அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிசா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிசா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
0: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அவங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் குரு. அண்ணா
5: சொல்லுங்க,
4: நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கல்ல, உங்களையும் கண்டிப்பா கேட்கணும். நீங்க எதுக்கு உங்களுக்காக அவார்ட் கொடுத்துப்பீங்க?
5: நான் எதுக்கு எனக்கே ஒரு அவார்ட் கொடுத்துக்கிட்டேன், எதுக்காக எனக்கு கொடுத்துருவீங்கன்னு கேட்குறீங்களா? நான் வந்து பர்சனலாக ரொம்ப சைலண்டாக இருப்பேன், சிறந்த அமைதியாளருக்கான விருதை எனக்கு நானே கொடுத்துப்பேன்.
4: ஓகே, அப்போ 2026 சிறந்த அமைதியானவருக்கு
5: நீங்க சொன்னீங்க
4: வேறனா நான் வந்து சைலண்டாக இருக்கும்போது சாங் கேட்பேன், எதுவும் யோசிக்க மாட்டேன். ஆனால் சம்டைம்ஸ் அந்த சாங் கேட்டே யோசிக்க ஆரம்பிப்பேன். ஆக மொத்தத்தில் எனக்கு அவார்டு கொடுக்கணும்னா கண்டிப்பாக வேறு எதுக்குமே வேணாம், நான் ஓவர் திங்க் இங்கே கொடுக்கலாம் சுற்றி சுற்றி.
5: இவ்வளோ திங்கரா நீங்க, பேசாம நீங்க சினிமாவில் படம் எடுக்க போயிடுங்க, பயங்கரமா யோசிச்சு யோசிச்சு கதை எழுதி சிறந்த படம் எடுத்து கொடுங்க, அதுக்கு அவார்டும் கிடைக்கும்
4: கண்டிப்பா.
5: ஓகே ஓகே, இப்போ அடுத்ததா சோசியல் மீடியாவில் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது செம்ம பேசப்பொருளா போயிட்டு இருக்கு, அது என்ன அப்படின்றத நம்ம மக்கள் கிட்ட சொல்லிடலாமா?
4: கண்டிப்பா.
5: என்ன அப்படின்னா, இப்போ நமக்கே தெரியும்ல, கீழடியில இப்போ தொடர்ந்து அகலாராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ 11வது கட்டம் அகலாராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அகலாராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது தோண்டும் போது இந்த மீன் உருவம் பொறிச்ச பானையெல்லாம் ஃபுல்லாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பானைகள் அந்த மாதிரி மண் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நமக்கே தெரியல, மீன் உருவம் இருக்கிறதுனால இது வந்து மேபி பாண்டிய காலத்து இதாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி சந்தேகப்படுறாங்க. ஸோ இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயம் இருக்குல்ல. அதே மாதிரி மேட்டூர் இருக்குல்ல, நம்ம மேட்டூர், மேட்டூர்லயுமே இப்போ ரீசெண்டா அந்த காவேரி ஆத்தங்கரையோட ஓரத்துல அகலாராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அங்கேயுமே இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் எல்லாம் கிடைச்சிருந்தது, அதாவது இந்த ஈம தாளிகள்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் சுடுமண் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைச்சிருந்தது. இங்க மேட்டூர்ல 3 மாசமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னும் வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம், ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க ஒரு விருது கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா எதுக்காக அந்த விருதை நீங்க கொடுத்துப்பீங்க அப்படின்றத நீங்க என்கிட்ட வந்து சொல்லுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர்
4: 9787-7078 இந்த நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம நீங்க உங்களுக்கு எதுக்கு அவார்ட் கொடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க.
5: ஸோ நாம இன்னும் தொடர்ந்து பேசலாம், இப்போ 2 பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரோட்ல என்னடா வேடிக்கை பாத்துட்டு இருக்க? இல்லடா, அங்க பாரு, அந்த அண்ணன் தம்பிங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க. அதுல உனக்கு என்ன போறாம?
2: பொறாமலா இல்லப்பா.
1: அப்புறம் ஏன் அங்கேயே பாத்துட்டு இருக்க? இல்ல, அந்த அண்ணன் தம்பிக்கு என்ன வித்தியாசம் சொல்லு.
2: எனக்கு தெரியல, நீ சொல்லு.
1: இது கூட தெரியாதா? வயசுதான் வித்தியாசம்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில அவங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் குரு. இன்னைக்கு நம்ம தலைப்புல என்னன்னா சொல்லுங்க,
3: என்ன டாபிக்ல நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க உங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுத்துக்கணும் அப்படின்னா எதுக்காக அந்த ஒரு அவார்டை கொடுத்துப்பீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு.
2: இப்போ நம்ம கூட பேச ஒரு நேயர் இருந்திருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
4: வணக்கம், நான் ருக்மணி அம்மா சாதகப்பட்டியில இருந்து பேசுறேன்.
3: ருக்மணி அம்மா எப்படி
4: இருக்கீங்க?
3: அருமையா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: அமைதியா
3: ஒரு அவார்டு கொடுத்தலாம் சிறந்த அமைதியாளருக்கான விருது அப்படின்னு சொல்லி கொடுத்தலாமா
4: நினைக்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு
3: நன்றிங்கம்மா கால் பண்ணி சொன்னதுக்கு.
4: கண்டிப்பா
3: அதனால அவங்களுக்கு சைலண்டா இருக்கிறதுக்கான ஒரு அவார்டு கொடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது சிறந்த அமைதியாளருக்கான விருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ருக்மணி அம்மா மாதிரியே நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, அதாவது உங்களுக்கு நீங்களே ஒரு விருது கொடுத்துக்கிட்டீங்கன்னா எதுக்காக அந்த விருதை கொடுத்துப்பீங்க அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க.
2: 9787071078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் உங்களுக்கு என்ன விருது நீங்கள் கொடுத்துப்பீங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க.
3: அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் டாக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
0: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட நினைச்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
5: குரு. இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். எந்த தலைப்பில் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு விருது கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த காரணத்துக்காக உங்களுக்கு நீங்களே ஒரு விருது கொடுத்துப்பீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ லாஸ்ட் டைமே ருக்மணி அம்மா தாதகா பாட்டிலேருந்து கால் பண்ணி அவங்களுக்கு அவங்களே ஒரு விருது கொடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்றத ரொம்பவே சூப்பராக ஃபன்னாக சொல்லிட்டு போனாங்க. ஸோ அவங்கள மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா
0: ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787707 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம நீங்க உங்களுக்கு எதுக்காக விருந்து கொடுத்துப்பீங்க அப்படின்றத சொல்லிட்டு போங்க.
5: அதெல்லாம் கேட்கறதுக்கு நானும் பிரதீபாவும் இங்க பயங்கரமா அதே மாதிரி பிரதீபா, இப்போ சோசியல் மீடியால இந்த ஒரு விஷயம் அப்படின்றது செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் கிட்ட சொல்லிடலாமா?
0: சொல்லிடலாம்னா கண்டிப்பா.
5: இப்போ எல்லாருக்கிட்டையும் ஒரு பைக் இருக்கும், கண்டிப்பா எல்லாரும் வீட்லயும் ஒரு பைக் இருக்கும். பைக்கோட தேவை கண்டிப்பா பெட்ரோல். இப்போ ரீசெண்டா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பெட்ரோல்ல எத்தனாலோட வேல்யூ, எத்தனாலோட அளவை நாங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா மிக்ஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்ததுல, உங்களுக்கு தெரியுமா? அது சம்பந்தமா ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியால. ஒரு விஷயம் வந்து வந்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நார்மலா இருக்கிற அளவை விட எத்தனாலோட அளவை நம்ம கூடுதலா கலக்கும் போது அந்த வாகனத்தோட இன்ஜின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த இன்ஜின்ஸ் எல்லாம் வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியே வந்துட்டு இருந்தது சோசியல் மீடியால. இது சம்பந்தமா ஒரு அப்டேட் வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்ல இல்ல நாங்க எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனால வந்து இருக்கிற அளவை விட கொஞ்சம் அதிகமா கலக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்தே வந்து சொல்லியிருக்காங்க.
0: ஓகேண்ணா, இப்போ என்ன நடக்க போகுது?
5: இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, எத்தனால் மிக்ஸ் பண்ணிட்டு பெட்ரோல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நார்மலாக இருக்கிற மாதிரியான இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும், லைட்டாக மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள் வண்டி வந்து பிரதீபா, நீங்கள் வச்சிருக்கிற வண்டி வந்து ஒரு 90 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னா ஒரு 87-86 அந்த மாதிரி தான் இருக்கும்.
0: ஓகே ஓகேண்ணா
5: அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் இன்றைக்கி சம பேசுபொருளாக போயிட்டுருக்கு. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப பேச நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
0: நீங்கள் உங்களுக்கு எதுக்காவது விருது கொடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன விஷயத்துக்காக கொடுத்துப்பீங்க அப்படின்றத இங்கே வந்து சொல்லிட்டு போங்க.
5: கால் பண்ணுங்க சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு நீங்களே ஒரு விருது கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எதுக்காக அப்படின்றத சொல்லிட்டு போங்க. இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

ஹாய், வணக்கம். என் பேர் ஆர் கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு விருது கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விருது நீங்க கொடுத்துப்பீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கே. ஸோ இதை பத்தி நீங்க எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. இப்போ நம்மளோட பேசுறதுக்கு ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ யார் அவரு, அவரு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நாம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கடை தாமோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் இருக்கும் சகோதர சகோதரர்களுக்கும் இனிய மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம் அண்ணா.
4: பாத்தீங்கன்னாக்கா எனக்கு நானே கொடுத்து கூட விருது பார்த்தோம்னாக்கா பேரு இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த நட்பு எல்லாம் சொந்த வீட்டுக்காரங்க எல்லாமே படிச்சவங்க டிகிரி மேன் அது மாதிரி. நான் படிக்காத நாளாவதுதான் படிச்சிருக்கேன். இன்ன வரைக்கும் அந்த நட்பு நீடிருந்துருக்கு. காரணம், இந்த காசுக்கு நான் கை நீட்ட மாட்டேன். சாப்பிடறதுக்கு எதுவா இருந்தாலும் சரி, இன்ன வரைக்கும் நான் கை நீட்டி இந்த காசு வாங்கல. ஏன்னா சாப்பிட போனாக்கா முதல்ல எழுந்து நான் தான் போய் காசு கொடுப்பேன். அப்ப எல்லாமே திட்டுவாங்க. என்ன என்னன்னு இருச்சு நான் குடுக்கறேன். நான் இருந்து முதல்ல குடுக்காதப்போ அப்ப நினைப்பாங்க இவங்க கிட்ட காசு இல்ல. அவங்க உடையெல்லாம் பார்த்தா அருமையா இருக்கும், என்னுடைய உகை அப்படி இருக்காது. அப்ப நாலு பேர் யாருன்னா கேப்பாங்க, என்ன அப்படி இருக்கா, போய் அவங்ககிட்ட பழகுறீங்களே அப்படின்னு. நீ போய் அவங்ககிட்ட பேசி பாரு அப்படின்னு உடனே அவரே திரும்பி வந்து மன்னித்து தப்பாரு, நான் உங்களை தவறா நினைச்சேன். ஆனா நட்புகள் சொன்னதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது, உடை பெரியதில்ல உள்ளம் தான் பெரியதுன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அதனால எங்க போனாலும் இந்த பணத்துக்கு நான் அடிமை ஆக்க மாட்டேன், அடிமை ஆக்கவும் முடியாது. எங்க அப்பாவே இல்ல அந்த கடவுளே வந்தாலும் நடக்காது. சாப்பிடறதுக்கு நான் அடிமை, இந்த டீ காப்பிக்கு எல்லாம் நான் அடிமை. அதனால எனக்கு நானே கொடுத்துக்கூடிய விருது, அந்த விருது யாரை போய் சேருனாக்கா என்னோட மனைவியாரும் என்னுடைய தகப்பனாரும் சேரும். என்னுடைய கருத்து நன்றி நன்றி நன்றி.
3: சூப்பர், நன்றி நன்றிண்ணா. சென்னையில இருந்து தாமோதரன் கால் பண்ணி அவ்வளவு சூப்பரா சொல்லியிருந்தாரு. நம்ம விருது மட்டும் தானே கேட்டோம், ஆனா இவர் வந்து இந்த விருது இவங்களுக்கு எல்லாம் டெடிக்கேட்டே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃபுக்கும் அவங்களோட அப்பாவுக்கும் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம தாமோதரன் அண்ணா சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு நீங்களே எதுக்காக விருது கொடுத்துப்பீங்க அப்படின்றத. ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய பேசலாம், ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.
5: Beach.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
4: குரு. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம எந்த தலைப்பில் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு அவார்டு கொடுத்துக்கணும் அப்படின்னா எந்த அவார்டு கொடுத்துப்பீங்க, எதுக்காக கொடுத்துப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்திருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க,
3: கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787-7107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள்.
4: ஓகே, இப்போ பிரதீபா, இப்போ நீங்கள் வந்து அடிக்கடி நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆஃபீஸில் ஒரு 8 மணி நேரம் இருக்கிறீங்கன்னா ஒரு 7.5 மணி நேரம் ஃபோனுக்குள்ளே தான் இருக்கிறீங்க.
3: ஃபோனுக்குள்ளே இருக்கேன்,
4: ஃபோனுலாம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க, அடிக்கடி இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு சூப்பரான விஷயத்த நான் எடுத்து வச்சுருக்கேன் சொல்கிறதுக்காக.
3: நீங்கள்
4: அடிக்கடி போஸ்ட்லாம் போடுவீங்கள்ல, அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டோஸ் எல்லாம் போட்டு சாங்ஸ் எல்லாம் வந்து வச்சிருப்பீங்கல்ல, அந்த பாட்டை நம்ம ஒரு தடவை தான் மாத்திக்க முடியும்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பீங்க. ஆனா போட்ட பழைய போஸ்ட், அதாவது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு போஸ்ட் கூட உங்களால சாங்ஸை இப்போ மாத்திக்க முடியும்.
3: அப்படிங்களா,
4: பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஸோ ஆமாம், இந்த ஒரு ஃபியூச்சரை இன்ஸ்டாகிராம் வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்த போஸ்ட்டு போடுறவங்களுக்காகவே இருப்பாங்கல்ல, அதாவது நான் வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பேன் பிரதீபா மாதிரி அப்படின்னா,
3: அதாவது நீங்களும் நானும் கூட நேற்று கொலாப் பண்ணி ஒன்று போட்டோம்லண்ணா,
4: அது இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம பாட்டு மாற்றணும் அப்படின்னா பாட்டுலாம் வந்து மாற்றிக்கலாமா? ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
3: ரொம்ப நல்ல விஷயம். நம்ம வந்து ஒரு டைம் சின்ன வயசுல மொக்க சாங் போட்டு போட்டிருப்போம், இப்ப நிறைய ட்ரெண்டிங் சாங் வரும்போது சே இப்ப இந்த டைம்ல நம்ம அந்த பாட்டை வச்சு போடலாமே அப்படின்னு ஆசையா இருக்கும்போது திரும்ப போட நம்ம மனசு வராது. இப்ப நம்ம அந்த சாங் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கே.
4: ஆமா, உங்களை மாதிரி போஸ்ட் போடுற பிரியர்களுக்காகவே செம்ம யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பிரதீப் அப்ப பேசிட்டு இருக்கும் போதே இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க பழைய போட்டோ எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபியூச்சரா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம் உங்ககிட்ட சொல்றதுக்காக. பிரதீபாவுமே அடுத்துதான் இன்னொரு சூப்பரான ட்ரெண்டிங்கான விஷயத்தை எடுத்து வச்சிருக்காங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு விருது கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன விருந்து எதுக்காக கொடுத்துப்பீங்க அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா
3: 9787-7107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம உங்களை கருத்து சொல்லுங்க.
4: ஸோ இப்போ 2 பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால் இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணை ஆறு தான், காவிரியினுடைய துணை ஆறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணை ஆறுக்கும் ஒரு 5 துணை ஆறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி.

0: இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்னு வாங்க, இங்கிலீஷ்ல வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய ஐந்து ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன், வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா அதனால தான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலை பகுதியிலையும் இந்த பொன்னாட்டினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனால தான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், ரெண்டு ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து, கஞ்சமலை பகுதியிலேருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாரை கொண்டாந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி ஏலூர் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த ஏலூர் ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து ஏலூர் ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றில் சேர்த்துது. ஸோ இப்படி ஐந்து துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
7: குரு. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு அவார்டு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதுக்காக அவார்டு கொடுத்துப்பீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நம்ம கூட ஒரு நேயர் அவரோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
6: ஹலோ, வணக்கம்.
8: ஹலோ, குரு பிரதீபா இருவருக்கும் இன்னும் மாலை வணக்கத்துடன்
6: வணக்கம். அண்ணா வணக்கம்.
8: ரெண்டு பேரும் திருப்பூர் மாவட்டம் மோர் ஆதவன்.
6: வணக்கம்
7: ஆதவன்னா, எப்படி இருக்கீங்க?
8: குரு பிரதீபா ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன்.
7: சூப்பரா இருக்கோண்ணா.
8: நல்லா
7: இருக்கீங்க. ஓகேண்ணா. நீங்க ஒரு அவார்டு உங்களுக்கே நீங்க கொடுத்துப்பிட்டீங்க கொடுத்துக்கீங்க அப்படின்னா என்ன அவார்டு கொடுத்துப்பீங்க?
8: கொடுக்குறேன். அதாவதுங்க, நான் 20 வருஷம் நான் ஒண்ணு சரியா கேட்டுக்கிட்டு பண்பலையே சோனா பண்பலை ஒரே பண்பலைன்னு இல்ல, பல இதுவும் கேக்குறோம். ஒரு லைன்ல வரையில தான் பேசவும் இல்லையா, அந்த மாதிரி பேசுறேங்க. அதே சமயம் நீங்க என்ன சோனா பண்பலை ஏதோ இல்ல பேசி முக்கியமான நிகழ்ச்சியில பேச வந்துட்டு வராம எஸ்கேப் போயிடறாருன்னு நினைச்சதா? அந்த நேரத்துல சுகர் பிரஷர் அந்த இது இருக்கிறதுனால அதுக்கு மாத்திரை இது நிக்கிறதுனால எதிர்வாராம தூக்கம் கண்ண தழுவிடுதுங்க.
7: ஓகே ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் உடம்பு தானே முக்கியம்.
8: இல்ல முக்கியம் அதுதானுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி என்ன ஏரியாம அப்படி வந்துட்டு, ஆனாலும் இந்த வாலிப வயசு நேற்று வரல நினைக்கிறேன் தோப்புலயும் கூட அதுக்கு நாம் கலந்துக்காம விட்டுருவோம்னு தோணுச்சு, அதனால வந்துட்டேங்க.
7: நன்றி நன்றி.
8: இல்ல இதான் எனக்கு பட்ட கொடுக்கணும்னா நல்ல தூங்கி இப்படி ரெண்டு மாத்திரை சாப்பிட்டு வேணாலும் கும்பகரண தூக்கத்துக்கு கும்பகரணாண்டு தூங்குற தூக்கத்துக்கு இந்த இது
7: நன்றிண்ணா. இப்போ திருப்பூர்ல இருந்து ஆதவன் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவருக்கு அவார்டு கொடுத்துக்கிட்டாரு அப்படின்னா எதுக்காக அப்படின்றத ரொம்ப ஃபன்னாக சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்கண்ணா, நம்மளோட பாடி தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களோட உடம்பை நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஆதவன் அண்ணா மாதிரி நீங்களும் சொல்லணும், அதாவது உங்களுக்கு நீங்களே ஒரு அவார்டு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதுக்காக கொடுத்துப்பீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா
6: 9787707 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் சொல்லுங்கள்.
7: நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நாங்கள் இங்கே பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. சோ நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. இப்போ அடுத்தடுத்து செம்ம வைபான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரோட்ல என்னடா வேடிக்கை பாத்துட்டு இருக்க?
2: இல்லடா, அங்க பாரு, அந்த அண்ணன் தம்பிங்க இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க.
1: அதுல உனக்கு என்ன பொறாம?
2: பொறாமலாம் இல்லப்பா.
1: அப்புறம் ஏன் அங்கேயே பாத்துட்டு இருக்க?
2: இல்ல, அந்த அண்ணன் தம்பிக்கு என்ன வித்தியாசம் சொல்லு.
1: எனக்கு தெரியல, நீ சொல்லு.
2: இது கூட தெரியாதா? வயசுதான் வித்தியாசம்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: கழிவுகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர்கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபாவை பேசிகிட்டு இருக்கோம். உங்ககிட்ட நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு அவார்டு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதுக்காக அந்த அவார்டை கொடுத்துப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்த நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீபா ரொம்ப நேரமும் அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ பிரதீபா சொல்லிடுங்க, நம்ம மக்களுக்காக
5: அமெரிக்கால ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க அவங்களோட பையனுக்கு ஒரு அழகான கிஃப்ட் ரெடி பண்ணிருக்காங்க. பையன் சைல்ட்ஹுட்ல இருந்து ரெடி பண்ணிருக்காங்க. அப்படி என்ன கிஃப்ட் இருக்கும்னு நீங்க கெஸ் பண்றீங்களா?
4: என்ன என்ன Dress தச்சு கொடுத்துட்டாங்களா?
5: இல்லவே இல்ல. அந்த குழந்தை பிறந்த அவங்களோட குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு குட்டி குட்டியா வீடியோவா சேவ் பண்ணி அவங்க ஒரு போல்ஜர்ல ரெடி பண்ணி வச்சு அவங்க 20+ ஆனதுக்கு அப்புறம் அந்த பையன் அவங்க கிட்ட அந்த கிஃப்டை கொடுக்குறாங்க. அது வரைக்கும் அந்த பையன் அவனோட சைல்ட்ஹுட் வெர்ஷனை பார்த்ததே இல்லை. அப்ப திடீர்னு அந்த கிஃப்ட் கொடுக்கும்போது அவன் ஃபீல் எப்படி இருந்திருக்கும்?
4: வேற லெவல்ல வந்திருக்கும்ல.
5: கண்டிப்பா இப்படி ஒண்ணுதான் அங்க அமெரிக்கால நடந்திருக்குது. இந்த ஒரு விஷயமும் இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற விஷயமா இருக்கு.
4: இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணீங்கல்ல, ரொம்ப ரொம்ப நன்றி.
5: கண்டிப்பா.
4: எதுக்கு நன்றின்னு இந்த இடத்துல நீங்க கேட்டாகணும்.
5: எதுக்குனா,
4: இந்த ஐடியாவை நானும் காப்பி பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நானும் சோசியல் மீடியால ட்ரெண்டிங் ஆயிடுறேன்.
5: கண்டிப்பா, நீங்களும் குழந்தை பிறந்தா இப்படி ஒன்று ரெடி பண்ணி வச்சு கொடுத்துருங்க.
4: ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுல்ல. அதாவது எவ்வளோ மெமரபுளாக இருந்திருக்கும். அந்த பையன் வந்துட்டு அவரோட சைல்ட்ஹுட் டேஸை பார்த்துருக்க முடியாது. சைல்ட்ஹுட்ல எப்படி ஃபேஸ் இருந்ததுன்னு கூட ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்காது இல்லை. ஆனால் அவங்க அம்மா வந்து பயங்கரமாக யோசிச்சு சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அம்மானாலே சூப்பர் தான்ப்பா.
5: கண்டிப்பா.
4: ஓகே, நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். நம்ம கூட அடுத்ததான் பேசுறதுக்காக சோசியல் மீடியா கிரியேட்டர்லாம் மீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ஆன மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நாம இது வரைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். இப்போ இதெல்லாம் தாண்டி நம்ம கூட பேசுறதுக்காக சோசியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ யார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாமோ மிராக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம தாமோதரன் ப்ரோ தான் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு அவரோட சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தாமோ ப்ரோ, உங்களோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எங்ககிட்ட நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கு. இப்போ ஒரு சில சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு 1000 அவார்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, நிறைய காசு வந்தாலும் எந்த ஒரு சந்தோஷமும் கொடுக்காது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து போதுமானதாக இருக்கும். என்ன மாதிரி அப்படின்னா, நம்ம வெளியெலாம் போவோம் வீடியோ ஷூட் எடுக்க, இல்லைன்னா கண்டென்ட் கிரியேஷனுக்கு வெளியெலாம் போவோம். அப்போ யாருனே தெரியாத ஒரு நபர் வந்து, ஹாய் ப்ரோ, உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அது வந்துட்டு ஒரு 1000 அவார்டுக்கு சமம், 1 கோடி ரூபாய் காசுக்கு சமம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உங்களை யாராவது பார்த்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்களா?
6: இது வரைக்கும் யாரும், நான் மேக்ஸிமம் வந்து என்னோட ஃபேஸை ரிவீல் பண்ணி எந்த வீடியோ எடுத்து போட்டிருக்க மாட்டேன். எல்லாம் பஸ் நேச்சுரல்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பேன், அதனால பெருசாக யாருக்கும் தெரியாது. ஆனால் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் என்னோட ஸ்டார்டிங் இன்சியல் ஸ்டேஜில் செகண்ட் வீடியோ போடும்போது ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸ் வந்து தமிழில் தான் மோஸ்ட்டாக இருக்கும். இங்கிலீஷ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன், தமிழில் தான் இருக்கு என்னோட வாய்ஸ் ரெக்கார்ட்லாம். எச்சம் முழுங்கிட்டு பேசுகிறேன், உனக்கு லா வரல லா வரல, மலைக்கு போல மழைன்ற, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி இன்சியல் ஸ்டேஜில் வந்து அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தது. ஆனால் போக போக இப்போ வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்றது இதுக்கே இல்லை, எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கும்.
1: ஓகே ஓகே பிரதர், இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் எதை ஃபேஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த நெகட்டிவிட்டீஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. நீங்களும் அதை ஃபேஸ் பண்ணி தான் வந்துருக்கீங்க. இப்போ ஒரு சில பேருக்கு நெகட்டிவிட்டீஸே இந்த மாதிரி நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வீடியோஸில் வீடியோ கிளாரிட்டி நல்லா இல்லை, நீங்கள் பேசுகிற கண்டென்ட் வந்து அவ்வளோ புரிகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, அவங்களோட கமெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்க அப்படின்றத நீங்கள் அடுத்தடுத்த வர வீடியோஸில் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு நம்மளே அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்குமே, இப்போது பெரிய லெவலில் இருக்கிற சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்குமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க ஃபேஸ் பண்ணாத நெகட்டிவிட்டீஸே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். அதெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணி வந்ததுனால தான் இந்த ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம தாமு பிரதரும் அதை தான் ஃபேஸ் பண்ணி வந்துட்டுருக்காரு. ஸோ புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம தாமு பிரதர்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கோம், என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு அவார்டு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதுக்காக அந்த அவார்டு அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் தலைப்பாகவே வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கூட ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அவர்லாம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம்ப்பா அப்படின்ற மாதிரி இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. ஹலோ, வணக்கம்.
1: எனக்கு சொல்லுவாங்க, சந்திரசேகர் கிட்ட ஒரு விஷயம் கொடுத்துட்டோம்னா என்கிட்ட நல்ல ஒரு பேச்சு திறமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குப்பா. ஏன்னா நானே டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கும் சரி, அல்லது மத்தவங்களுக்கு என்னுடைய விஷயங்களை புரிய வைக்கணும்னாலும் சரி, நல்லா கோர்வையா நேர்த்தியா சூப்பரா பேசி புரிய வைப்பேன். அண்ட் என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பேச்சு திறமையை பார்த்து நிறைய பேர் ரொம்பவே வியந்திருக்கிறாங்க. சோ அந்த ஒரு தருணத்துக்கு நான் ரொம்பவே அப்ரிசியேட் பண்றேன். பரவாயில்ல, இவ்வளவு தூரம் நம்மள ரெகக்னைஸ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்னுடைய இந்த ஒரு பேச்சு திறமை அப்படிங்கறதுக்கும் எனக்கே ஒரு அவார்ட் கொடுத்துக்கணும் அப்படின்ட்டு ஃபீல் பண்றேன்.
0: சூப்பர் சூப்பர்ண்ணா.
1: ஏன்னா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு இந்த இருக்கக்கூடிய காலத்துல ஒரு வாக்கியம் இருக்கு பாருங்க, வாயுள்ள பிள்ளை பழிச்சு போனாரு, உண்மைதான். அதனால நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு காமிக்கணும்னா கண்டிப்பா பேச தெரிஞ்சிருக்கணும். அதுவும் பேசணும் அப்படின்ட்டுன்னு பொருத்தமற்ற விஷயங்களை பொருத்தமற்ற நம்மளுக்கு பேசக்கூடாது. நல்லா அசர்ட்டிவா கரெக்டா பேசணும், புரிந்த பேசணும். அது என்கிட்ட இருக்கிறதுனால நிறைய பேர் சொல்லுவாங்கப்பா, சந்திரசேகர பேச்சுல அடிச்சுக்க முடியாது, பீட் பண்ணவே முடியாது, நல்லா வேலிடான பாயிண்ட்ஸ் வச்சு பேசுவோம் அப்படின்ட்டுன்னு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு குணம் அப்படிங்கறது என்கிட்ட இருக்கு.
0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் நான் ரொம்ப சூப்பரா ஷேர் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி.
1: நான் தேங்க்யூ குரு. பை பை
0: பை பை பை. நம்ம சந்திரசேகர் நான் கால் பண்ணியிருந்தாரு, நான்லாம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து கால் பண்ணி அவரோட அந்த அவர் ஐ மீன் அவர் எதுக்கு அவருக்கே அவார்டு கொடுத்துப்பாரு அப்படின்றத ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம தாமோதரன் ப்ரோ தான். அவருமே இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு, என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. தாமு புரதர், எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் ப்ரைவேட்டில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அதே சமயத்தில் நீங்கள் சோஷியல் மீடியாவில் யூடியூப்ல ரெகுலராக விலாக்லாம் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் விலாக்லாம் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய டைம் ஆகும். நீங்கள் பர்சனலாக ப்ரைவேட்டில் வந்து ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட அந்த டைமிங் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு பிரதர்?
2: ஆக்சுவலி என்னன்னா, அந்த 2021 டு 22 அந்த 1 இயர் தான் நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக அந்த யூடியூப்காக ஒர்க் பண்ணேன். நான் அந்த 21 டைமில் வந்து தஞ்சாவூர் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஒரு ஸ்கேன் சென்டரில். அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு காலையில் மார்னிங் 9 to ஈவினிங் வரைக்கும் ஒர்க் இருக்கும். ஸோ 6 நாள் நம்ம அந்த வேலைக்காக ஓடிதாகணும், 1 நாள் மட்டும் தான் டைம் கிடைக்கும். ஸோ அந்த 1 நாள் சாட்டர்டே ஈவினிங் 8:00 நான் இங்கேருந்து கிளம்புனா, அங்கேருந்து கிளம்பி திருச்சி, திருச்சியிலேருந்து பொள்ளாச்சி, பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை, வால்பாறையிலேருந்து திருச்சூர், அத்திரப்பள்ளி திருச்சூர் போயிட்டு அகைன் அங்கே ஷூட்டிங் முடிச்சுட்டு திருச்சூர், பாலக்காடு இந்த மாதிரி 1 டேயில் போயிட்டு 1 டேயில் வந்துடுவேன். அகைன் அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு டியூட்டிக்கு போனோம். காலையில் 9 மணி, நைட்டு 9 மணி டியூட்டினா நைட்டு 9 மணிக்கு மேலே உட்காந்து மொபைலில் தான் இப்போ பண்ணுவேன், பிசி இருக்காது, மொபைலில் தான் எடிட் பண்ணுவேன். ஒரு 3:00 அந்த மாதிரி சம்திங் வரைக்கும் பண்ணுவேன். ஒரு 5 டேஸ் வந்து எடிட் பண்ணுவேன் கம்பல்சரி. சண்டே ஆனால் ஈவினிங் 6:00 இந்த மூவிலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சென்டிமெண்ட்டில் 6:00 போடுவேன். அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ போட போட எனக்கு கிளிக் ஆகிட்டு இருந்துச்சு அந்த 1 இயர்.
0: சூப்பர் பிரதர், இதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இப்போ ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேக்எண்டில் இந்த மாதிரி நிறைய ஒர்க்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் சும்மா ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்க்குறீங்க, 5 நிமிஷம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்புகள்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர் பிடிக்குது, அவங்க போடுற கண்டென்ட்லாம் பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபுல் சப்போர்ட்டாக அவங்களுக்கு வந்து கொடுங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பிரதீபா, நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட நிறைய நேர்களுமே அவங்களோட கருத்துக்களை ரொம்ப சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
3: பரவாயில்லண்ணா, நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக அவார்டு கொடுத்துப்பேன் அப்படின்னு சொல்ல வந்து நம்ம கால் பண்ணாங்க.
0: சூப்பர் சூப்பர். யார் யாரெல்லாம் கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா, அதுக்கப்புறமா வந்துட்டு சென்னையிலேருந்து தாமோதரன் அண்ணா, திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணா, அதுக்கப்புறமா வந்துட்டு வேலூர் காட்பாட்டியிலேருந்து சந்திரசேகர் அண்ணாலாம் கால் பண்ணி அவங்க அவங்களுக்கே ஒரு அவார்டு கொடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்றத ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க.
3: அதாவது நான் நீங்கள் சூப்பரான தலைப்பை கொண்டு வந்திருக்கிறீங்கன்னா, நமக்கு யாருமே அவார்டு கொடுக்க வேணாம், நமக்கு நம்மளே அவார்டு கொடுத்துக்கணும்.
0: கவுண்ட் பண்ணி ஒரு படத்துல சொல்ற மாதிரி உனக்கு யாரும் போட மாட்டாங்க, உனக்கு நானே மரியாதை பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி சூப்பர் சூப்பர். நீங்களுமே லாஸ்ட்ல நல்ல ஒரு கவுண்ட் கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம வழக்கம் போல நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால நாங்கள் உங்ககிட்ட டாடா பாபே சொல்லிட்டு கிளம்புறோம். ஸோ நம்ம சேலம்ல ஈவினிங்ல அப்பப்போ மழைலாம் பிரதீபா, நீங்களும் போறப்ப கொஞ்சம் சேஃபாக பார்த்து போயிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கிற மக்கள், நீங்களும் ஈவினிங் டைம்ல அடிக்கடி வெளியே போறீங்க அப்படின்னா சேஃப்டிக்காக ரெயின் கோட் அம்பர்லாஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட சேஃப்டி முக்கியம் இல்லை. ஸோ நம்ம அடுத்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில மீட் பண்ணலாமா? பாய்
3: பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: வாழ்க்கை அப்படின்ற புத்தகத்துல நாம எழுதின பழைய பக்கங்களை கிழிக்க முடியாதுதான். ஆனா அங்க நடந்த தவறுகளை திருத்துறதுக்கு ஒரு புது பக்கத்துல இருந்து ஒரு கதையை மறுபடியும் எழுத முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் நமக்கு. ஆனா அதெல்லாம் நடக்குமா? அப்படி நடந்தா எப்படி இருக்கும்? பெண்கள் நீங்க சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பண்ண தவறோ இல்ல சின்ன விஷயத்த மாத்தணும், இந்த பக்கத்துல மாத்தனா நல்லா இருக்கும், இந்த இடத்துல இந்த விஷயத்த கரெக்டா பண்ணிருந்தா மறுபடியும் இன்னொரு டைம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு தோணுன நாட்கள் இருக்கா அப்படின்றத பத்தி இன்னைக்கு சோனார் ஃபோன் நம்பரான 9787770178 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம் நேர்களே. சோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லைசா லைசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லைசா லைசா நிகழ்ச்சியில நான் வந்து ஒரு கேள்வி, பெண்களுக்கான ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். கேட்டுட்டேன், அந்த கேள்வி இன்னொரு டைம் ஞாபகப்படுத்திடுறேன். பெண்கள், நீங்க எப்போதாவது உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் எழுதணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? இதுதான் இன்னைக்கான கேள்வி. மறக்காம 9787770178 நம்பருக்கு கால் பண்ணி, அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் கூட நீங்க பண்ணலாம். ஏன்னா பொதுவா நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதையை திருப்பி பார்க்கும் போது, சோ அன்னைக்கே நம்ம எடுத்த முடிவு வந்து தப்பாயிடுச்சு, நம்ம வந்து மாத்திருக்கலாமோ அப்படின்னு நினைச்ச இடம்லாம் இருந்திருக்கும், அந்த இடத்துக்கு நம்ம போய் வேற மாதிரி நடந்திருந்தா நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பல நேரங்கள்ல நமக்கு தோண ஆரம்பிக்கும். கடந்த காலத்தை மாத்த முடியாதுன்னு தெரிஞ்சாலும் நம்மளுடைய மனசு அங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்க ஆரம்பிக்கும், இதை நம்ம சரி பண்ணிருக்கணும் அப்படின்னு தோணும். இது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து என்னோட பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி ஒருத்தங்க வந்து ஈவினிங் டைம்ல நான் சைக்கிள் தான் வச்சிருந்தேன், அந்த சைக்கிள்ல லைட்டா காத்து கம்மியா இருந்ததுனால அந்த பாட்டி என்னோட ஊருக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஊருக்கும் வந்து ஒரு 2 கிலோமீட்டர், அந்த 2 கிலோமீட்டருக்கு வந்து நடந்துதான் போற மாதிரி இருக்கும், பஸ் அப்படின்றது அதிகமா இல்ல. சோ அந்த டைம்ல பாட்டி வந்து நானும் வரடா தம்பி அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் வந்துட்டு என்ன சொன்னேன்னா, இல்ல டயர்ல வந்து காத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டேன். அவங்க வந்து 2 கிலோமீட்டர் நடந்துதான் வந்தாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பாட்டி சொல்லும் போது எனக்கு கஷ்டமாயிடுச்சு, என்னடா என் வீட்டிலேயே யாரும் சப்போர்ட் இல்ல, நீயாவது வந்து வந்த உட்கார வச்சுட்டு வந்திருப்பேன்னு பார்த்தா ஒரு கட்டத்துல நீ வரலையடா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமேட்டு எனக்கு இப்ப நினைச்சு பார்த்தாலும் அது ஒரு மாதிரி கில்ட்டா தான் இருந்தது. அதுக்கப்புறம் எங்க பார்த்தாலும் நான் அந்த பாட்டியை வந்து கூட்டிட்டு போயிருவேன் வீட்டுக்கு, இப்பெல்லாம் பைக் எல்லாம் போறோம்னா அப்படின்னா கூட்டிட்டு போயிருவேன். சோ இந்த மாதிரி இப்போ நினைச்சு பார்த்திருக்கேன், அன்னைக்கு நம்ம இந்த தப்பு பண்ணிருக்க கூடாதோ அப்படின்னு தோணுச்சு. ஒரு 2 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நான் அப்பயே காத்து அடிச்சுட்டு அவங்களை வந்து கூட்டிட்டு போயிருப்பேன். ஆனா இப்ப நினைச்சு பார்க்கும்போது நம்ம மாத்திருக்கலாமா அப்படின்னு தோணுது இல்லையா? சோ இந்த மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலுமே இருக்கும். இது குறிப்பா பெண்களுடைய வாழ்க்கையில அப்படியே திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் எழுதணும் அப்படின்றது வந்து அது வந்து ஆசை மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையில இயக்கமாவே மாறிடும். ஏன்னா மற்றவங்களுக்காக அவங்களுடைய சந்தோஷத்தையும் படிப்பையும் கனவையும் தனிப்பட்ட ஆசைகளையும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய பெண்கள் பல பெண்கள் இருக்காங்க. எனக்கு ஒரு லப்பர் கிடைச்சா மற்றவங்களுக்காக என்ன அழிச்சுக்கிட்ட அந்த நாட்களை அந்த பக்கத்தை முதல்ல இருந்து அழிச்சிட்டு எனக்காக வாழக்கூடிய நாளை நான் வந்து மாத்திப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு வரைக்கும் நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா என்னோட சுயமரியாதையோட எனக்கான வாழ்க்கையை நான் வாழணும், என்னோட வாழ்க்கையை புது கதையா ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் பல பேர் இருக்கிறாங்க. அப்படி உங்களுடைய உண்மையான ஆசைகளும் திறமைகளும் உயிர் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நீங்க கொடுப்பீங்களா அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்வியை இன்னொரு டைம் சொல்லிடுறேன், உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க எந்த அத்தியாயத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது 9787770178 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம் நேயர்களே. இப்போ அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: பழமை மாறாத எண்ணங்களும் சமூக கட்டுப்பாடுகளும் நிறைந்த உலகத்துல ஒரு பெண் மனசு வச்சாங்க அப்படின்னா அவங்க ஒட்டுமொத்த தேசத்தினுடைய பார்வையும் உலக அரங்களை அவங்க பக்கம் ஈர்க்க முடியும் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி இப்போ ரீசன்ட் டைம்ல ஒரு பெண் சர்வதேச அழகு களத்துல வந்து தன்னோட தேசத்தின் சார்பாக முதன்முறையா களம் இறங்கி வரலாற்று சாதனையை படைச்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையா வந்து திகழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நேயர்களே, யார் அந்த பெண் அப்படின்னு கேட்டீங்க, அனிகா ஜமால் இக்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான். இந்த பேரை கேட்கும் போதே கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது நம்ம ஊர் பேர் கிடையாது அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். நம்ம ஊர்ல இல்ல, நம்ம பக்கத்து நாடா இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இருந்து தான் இவங்க வந்து சாதனை படைச்சிருக்காங்க. அப்படி என்ன சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் நாட்டுல கிட்டத்தட்ட 74 ஆண்டுகால வரலாற்றுல அந்த நாட்டுல இருந்து மிஸ் வேர்ல்ட் அப்படின்ற அந்த சர்வதேச அழகு போட்டியில யாருமே பங்கேற்றதே கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலையில பழமைவாத சமூகத்தின் விமர்சனங்களையும் மன ரீதியான அழுத்தங்களையும் இவங்க வந்து எதிர்கொண்டது மட்டும் இல்லாம கலாச்சார தடைகளையும் இவங்க தாண்டி இப்போ இவங்க அந்த சாதனையை படைச்சிருக்காங்க. இந்த உலகத்துல என்னோட சாதனையை கண்டிப்பா நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்றதே இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சவாலா இருந்திருக்கு. ஒரு பழமைவாத தேசத்திலிருந்து சர்வதேச அழகு போட்டிக்கு ஒரு பெண் அந்த நாட்டினுடைய பிரதிநிதியா வந்து போறது அப்படின்றது அதுல சமூக ஊடகத்துல எக்கச்சக்கமான விமர்சனங்கள் அப்படின்னு வர ஆரம்பிக்கும். இதனால மக்களுக்குள்ள பல்வேறு கருத்து வேறுபாடுகளும் மோதல்களும் அதிகமா இருக்க ஆரம்பிச்சது. இது இவங்களை மன ரீதியா வந்து பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இதை எல்லாத்தையும் தகர்த்துட்டு 74 வருஷத்துக்கு பிறகு முதன்முறையா மிஸ் வேர்ல்ட் உலக அழகி போட்டியில அதிகாரப்பூர்வமா களம் இறங்கி இருக்காங்க ஒரு பெண். அவங்கதான் வந்து அனிகா ஜமால் இக்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். இவங்க இந்த வரலாற்று சிறப்புமிக்க சர்வதேச மேடையில பாகிஸ்தான் தேசத்தின் சார்பாக முதல் முறையா போட்டியிட்டு மாபெரும் பெருமையை வந்து இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அழகு அப்படின்றது வந்து வெறும் தோற்றம் மட்டும் கிடையாது, அது ஒரு தேசத்தினுடைய பெண்களுடைய குரலாவும் உரிமையாவும் சர்வதேச மேடையில எடுத்துரைக்கக்கூடியதா சக்தி வாய்ந்த ஒரு தளமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இக்பால், அதாவது அனிகா ஜமால் இக்பால், அவங்க அந்த ஸ்டேஜ்ல போய் நிக்கும் போது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அப்போ பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்க வீட்டுல உங்க ஃபேமிலி சைட்ல இருக்கக்கூடியவங்க இந்த பிசினஸ் பண்ணது கிடையாது, இல்ல இந்த வேலைக்கு போனது கிடையாது, இந்த ஐபிஎஸ் எக்ஸாம்க்கா இருக்கட்டும், ஐஏஎஸ் எக்ஸாம்க்கா இருக்கட்டும், இதெல்லாம் படிச்சதே கிடையாது அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. புதுசா ஒரு விஷயத்துல ட்ரை பண்றது கண்டிப்பா வந்து சவால்களா தான் இருக்கும். ஆனா நீங்க அதுல சாதிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க யாரு அப்படின்றத ஒவ்வொரு தலைமுறையினரும் வந்து கண்டிப்பா உங்களை பத்தி பேசுவாங்க இல்லையா. அப்போ உங்களால முடியும் பெண்கள் நீங்க நினைக்க ஆரம்பிச்சா அனிகா இக்பால் மாதிரி உங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படின்றத நானுமே நிகழ்ச்சியின் மூலமா சொல்லிக்கிட்டு அடுத்தடுத்து ரெண்டு பாடல் கொண்டு வந்திருக்கேன். கேரடுவாங்க நேரிலேயே தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரோட்ல என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க?
2: இல்லடா, அங்க பாரு, அந்த அண்ணன் தம்பிங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க.
1: அதுல உனக்கு என்ன பொறாம?
2: பொறாமலாம் இல்லப்பா.
1: அப்புறம் ஏன் அங்கேயே பார்த்துட்டு இருக்க?
2: இல்ல, அந்த அண்ணன் தம்பிக்கு என்ன வித்தியாசம் சொல்லு.
1: எனக்கு தெரியல, நீ சொல்லு.
2: இது கூட தெரியாதா? வயசுதான் வித்தியாசம்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: திறந்த வெளியில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: எல்லாரும் சொல்லுவாங்கங்க, ஜிம்முக்கு போனால் உடல் நல்லாயிருக்கும், ஹோம் ஒர்க் அவுட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் 90% பேர் யதார்த்தமாக பண்ணக்கூடிய ஒரே ஒரு உடற்பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாக்கிங் தான். இன்னைக்கு வெளியில் வாக்கிங் போகும்போது பெண்கள் பண்ணக்கூடிய தவறுகள் என்னென்ன, சின்ன சின்ன தவறுகள் தான், அதை திருத்திக்கிட்டால் அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கோட உடலுக்கு வந்து ஆரோக்கியம் சுகாதாரம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நிகழ்ச்சியில் அதை பற்றி பேசலான் இருக்கேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. பிரிட்டிஷ் போர்ட் மெடிசன் இதழ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாக்கிங் போகிற பெண்களுக்கு ஏன் முட்டி வலி, அதுக்கப்புறம் குதியங்கால் வாதம் இதெல்லாம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ ஆராய்ச்சி அப்படின்றத செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பல பெண்கள் நைட்டை தூங்கும் போது போடக்கூடிய அந்த நைட்டி இருக்கு இல்லையா, அது அதுக்கப்புறமேட்டு வந்து வீட்டில் யதார்த்தமாக போடக்கூடிய அந்த செப்பல் இதெல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு வாக்கிங் போக ஆரம்பிக்கிறாங்க. இது உங்களுடைய முட்டிக்கு நீங்களே வைக்கக்கூடிய ஒரு ஆப்பு அப்படின்றதையும் அந்த ஆய்வுக்குறிப்பில் சொல்லியிருக்காங்க. வாக்கிங் போகும்போது கண்டிப்பாக நல்ல குஷன் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஷூ தான் வந்து போட ஆரம்பிக்கணும், இல்லைனா பல பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய செப்பல்கள்லாம் போட்டுட்டு போகிறது அப்படின்றது அதுவுமே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிக்கும். நான் நார்மலாக குஷன் வச்ச செப்பல் தான் போட்டுட்டு இருக்கேன், அதை போட்டுட்டு போகலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. நம்ம நார்மலாக நடக்கும் போது பெண்கள் நீங்கள் வந்து வெளியில் எங்கேயாவது பர்ச்சேஸ் போகிறீங்க அப்படின்போது போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு கால்லாம் வலிக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் செப்பல் போட்டால் உங்களுக்கு கால்கள் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்க அக்காவோ யதார்த்தமாக வந்து கதை பேசிக்கிட்டு ரொம்ப மெதுவாக நடக்க ஆரம்பிப்பாங்க, அதுக்கு பேர் வந்து வாக்கிங் அப்படின்றது கிடையாது, அது வந்து சும்மா நடந்து வர்றது தான், பேசிக்கிட்டே கதையை பேசிக்கிட்டே நடந்து வருது. வியர்வை வர அளவுக்கு வேகமாக நடக்கிறது தான் வந்து உடலில் இருக்கக்கூடிய கலோரிகளை குறைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வாக்கிங் போகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது புரியறதே வந்து இந்த வியர்வை வர அளவுக்கு நீங்கள் வந்து வாக்கிங் போகிறது தான். அதுக்கப்புறமேட்டு வந்து ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய சிமெண்ட் ரோட்டில் வந்து கண்டிப்பாக போகக்கூடாது. தார் ரோடுகளில் வந்து வேகமாக நடக்கும்போது உங்களுக்கு அதிர்ச்சி அப்படின்றது உங்களுடைய முட்டிக்கு நேராக போக ஆரம்பிச்சு உங்களுடைய நரம்புகளை வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். முடிஞ்ச வரைக்கும் மண் தரையில் அப்படி இல்லைன்னா பூங்கா இருக்கு இல்லையா, அந்த பார்க்கில் அந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறுகள் இதுதான். ரோட்ல வந்து ரோடு ஃப்ரீயா இருக்கு மார்னிங் டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு வீதிகளும் அந்த மாதிரி எப்படின்னா காங்கிரீட் போட்டதா இருக்கும், தார் ரோட்ல நடக்கிறது இதுதான் வழக்கமா இருக்கு, அதெல்லாம் மாத்திக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு மணி நேரம் வாக்கிங் போகும்போது உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து வியர்வை அப்படின்றது வெளியேறும். கூடவே ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறது உங்களோட உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நடுவில் லேசா தண்ணி குடிக்கணும், அது வந்து பழகிக்கோங்க, இல்லைன்னா தசைப்பிடிப்பு அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும். காலையில வாக்கிங் போகும்போது கைகளை நல்லா வீசி நேரா நிமிந்து வந்து நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா பெண்கள் உங்களுக்கு இந்த கதை பேசுற பழக்கம் இதெல்லாம் விட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உடல் எடை குறைக்கிறதுக்கு இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் அப்படின்றது மாறிடும். இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய 90% பேர் வந்து பெண்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு 10% தான் இந்த ஜிம்முக்கு போறது, ஹோம் ஒர்க் அவுட் இதெல்லாம் பண்றாங்க. ஆனால் மீதி இருக்கக்கூடியவங்க வந்து வாக்கிங் தான் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வாக்கிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நீங்க இந்த செப்பல் அப்படின்றது வந்து செப்பலாக மாத்திட்டு குஷன் வச்ச ஷூவை வந்து போடுங்க, அது வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூவாக இருக்கட்டும், அதெல்லாம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களோட சுகாதாரத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசான நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதி தான் அடுத்ததா ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில யார் எங்க இருந்து என்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: சொல்லுங்க, உங்க பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: என்னோட பேர் சரண்யா. நான் இங்க சேலம் செவாப்பேட்ல இருக்கேன். ஆக்சுவலாக நான் இன்ஜினியரிங் முடிச்சேன். ஆன்லைன்ல வந்து பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னா கிட்ஸ் ட்ரெஸ்.
5: இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் யார் பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சரண்யாக்கா தான். ஸோ டைனி ட்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கான ஷாப் வச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய உரிமையாளராக தான் சரண்யாக்கா இருக்காங்க. அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச போறோம். சரண்யாக்கா, எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஃபேமிலி சைடுல ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின் போது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வேலைக்கு போக வேணாம், வீட்டிலே இருங்கன்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி சைட்ஸ் இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. இது எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைச்சா எந்த அளவுக்கு பெண்கள் இருப்பாங்க? ஒரு பொண்ணுக்கு ஃபேமிலி சைடுல இருக்கவங்க சப்போர்ட் எந்த அளவுக்கு கொடுக்கணும்?
6: எப்படி கொடுக்கணும்னா கண்டிப்பா என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல இப்ப நம்ம சும்மாவே இருக்கணும் வச்சுக்கோங்களேன். இப்ப பசங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, இப்ப எனக்கே ஆர்டர்ஸ் இல்ல அப்படின்னா நான் சும்மா இருக்கேன்னா என்னோட தாட் எங்கேயோ போகும். நான் ஏதோ நெகட்டிவ் தாட்ஸ், என்னமோ எப்பயோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கும் அதை பண்ணுவோம். இப்போ நான் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கு அந்த தாட் தோணாது. சொல்ல போனா ஹெல்த் வைஸும் அது பரவாயில்ல. நம்ம ஏதோ ஒரு வேலை கண்டிப்பா எல்லாத்துக்குமே பண்ணிட்டே இருக்கணும். சப்போர்ட்னா இப்ப நான் வந்து ஃபேமிலியில சப்போர்ட்ங்கிறத விட நான் என்ன யோசிச்சேன்னா, நான் சென்னையில வந்து டெய்லரிங் கிளாஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இங்க வந்து பிளேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்னால நாங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கிட்டயும் அதான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நம்ம டெய்லரிங் கிளாஸ் எடுத்தாலும் ஏதாவது கொஞ்சம் ரொம்ப முடியாம இருக்கவங்களுக்கு நாம கொஞ்சம் ஃப்ரீ கிளாஸ் மாதிரி எடுக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தா எல்லாமே இப்போ ஒரு ஸ்ட்ரீட்னு எடுத்துட்டோம்னாவே அவங்க நிறைய பேர் வந்து டெய்லரிங் பண்ணிட்டு பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு அந்த அவேர்னஸ் வந்துருச்சு. பொண்ணுங்களும் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏதோ இன்னைக்கு நிறைய பேர் பேக்கிங் பிஸ்னஸ் பண்றாங்க, டெய்லரிங் பண்றாங்க, ஸ்பைசஸ் ஹெல்த் மிக்ஸ் அந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஸோ எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா பண்ணணும். இன்னொன்னு பொண்ணுங்களும் கேட்கணும். நம்ம பயந்துட்டே இனிமேட்டு இருக்கக்கூடாது. கேட்டா ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டெப் நம்ம வந்து இப்ப என்னையும் தான் சொன்னாங்க நீ டெய்லரிங் பண்ணாதன்னு. ஒரு ஸ்டெப் நம்ம பண்ணி காட்டணும். ஒரு கொஞ்சம் லைட்டா நம்ம அச்சீவ் பண்ணி காட்டிட்டோம்னா ஓகே நீ பண்றியா, நீ பண்ணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ நம்மளும் ஸ்டெப் எடுக்கணும். நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு மட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்காம தைரியமா நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இல்ல நான் இதை பண்ணி காட்டுறேன், தப்புனா நீங்க சொல்லுங்க நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு பொண்ணுங்களும் இருக்கணும்.
5: பெண்கள் உங்களுக்கு திறமை இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நீங்க அந்த பிசினஸ்லயோ இல்ல ஷாப் வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு, ஹோம் பேக்கிங் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதை ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சாதான் ஃபேமிலி சைடில் இருக்கக்கூடியவங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்க முன்னேறதுக்கு சப்போர்ட் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆரம்பத்தில் சப்போர்ட் இல்லைனாலும் போக போக உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். அதை வந்து நீங்க தான் வந்து முன்னெடுத்து செய்யணும் அப்படின்றதையும் அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அக்கா பண்ணதுனால தான் இப்போ அவங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் நாம அடுத்தடுத்து சரணியா கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேரடு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுற நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சரண்யா அக்கா தான். அவங்க கிட்ட நாம தொடர்ந்து பேசலாம். சரண்யா அக்கா, இப்போ அதே மாதிரி ஒர்க்கை பத்தி சொல்லிருந்தீங்க. இன்னைக்கு இருக்க கரண்ட் சுச்சுவேஷன்ல ரெண்டு பேரும் வேலைக்கு போனாதான் குடும்பத்தை பார்த்து முடியும். ஏன்னா எக்ஸ்பென்சிவ் ரொம்ப எல்லாமே அதிகமாயிடுச்சு அப்படின்னும் போது இன்னுமே நிறைய பேர் வேலைக்கு போகாம இருக்காங்க. ஒன்னும் சப்போர்ட் இல்லாம இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு ஐடியா இல்லாம இருக்கலாம் அப்படின்னு போது அவங்க என்ன பண்ணலாம்? ஏன்னா நீங்களுமே நிறைய ஸ்டார்டிங்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஆனா வேலையை குவிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு திங்கிங் இருந்துட்டே இருந்திருக்கும். அந்த டைம்ல சரி நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க இதை வந்துட்டீங்க. ஸோ அந்த மாதிரியான திங்கிங் நிறைய பேருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை இருந்து அதை அடுத்தடுத்து பில்ட் பண்ண முடியாம இருக்கலாம், அதை அந்த ஒர்க்குக்காக அவங்க எஃபோர்ட் போடாம இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் பெண்கள்?
5: ஆக்சுவலாக இன்னைக்கு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் மேபி நீங்கள் சொல்கிறது ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மி. இப்போ வந்து யாரை பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம் கையில் வச்சிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ அவங்களே நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஒரு சாரி வாங்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க செய்கிறாங்க. அப்படிங்கும் போது தோணணும் நமக்கு ஆக்சுவலாக ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்க யாருக்கா இருந்தாலும் நம்ம பண்ணலாம் இதை. இப்போ ஒருத்தங்க ஒரு சாரி பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகுறாங்கன்னா ஓகே நமக்கு இது நல்லா பண்ண தெரியும்ல, நம்ம வந்து ஒரு கிராஃப்டோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம இதை நல்லா பண்ணுறோம்ல, நாம் ஏன் இதை சேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நானுமே வந்து ஒரு சில விஷயம் இப்போ இந்த டைனி ட்ரெஷர்லாம் பார்த்தா பார்த்து தெரிஞ்சுட்டு தான். இன்றைக்கி அந்த நாலேஜ் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. சொல்லப்போனால் இப்போ வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க அவங்கெல்லாம் என்ன நார்மலாக இப்போ இந்த அவங்களுக்கு ஊறுகாய் நல்லா செய்ய தெரியுமா, இல்லை ஒரு ஹெல்த் மிக்ஸ் அந்த மாதிரி அவங்க சின்ன சின்னதாக பேக்கெட் போட்டு விற்கலாம். ஜஸ்ட் அவங்க அதை ஒருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுவே போதும். ஏன்னா இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது, எங்கள் அம்மா பாட்டி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்தே நம்ம இன்றைக்கி நான் ஏன் அது இன்ஸ்டாகிராம் அவ்வளோ சொல்கிறேன்னா இன்றைக்கி மற்ற இப்போ ஒரு ஷாப்பில் நடக்கிற சேல்ஸை விட இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் சேல்ஸ் அவ்வளோ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ வந்து அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து தப்பான விஷயத்துக்காக ஒரு இதை யூஸ் பண்ணுறதை விட நம்ம நம்மளோட க்ரோத்துக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுல இருந்து இப்ப 4 பேர்கிட்ட நம்ம பேசி இது பண்ணனவே நமக்கு அந்த ஐடியாஸ் கிடைக்கும். இப்ப நானே பாக்குறேன், இப்ப எங்க ஸ்ட்ரீட்ல இருக்கவங்களே சின்ன சின்னதா பாக்கெட் போட்டு ஏதாவது விக்கிறது அந்த மாதிரி பண்றாங்க. ஒரு கடையில இருந்து வாங்கி நம்ம 1 ரூபாய்க்கு ப்ராஃபிட் வச்சு வித்தோம்னாவே நமக்கு அது இதுதானே. சோ அந்த மாதிரி எதுனாலும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை எதுனாலும் பண்ணலாம்.
4: ஐடியாக்கள் அப்படின்றது பெண்களுக்குள்ள இருக்கு, அந்த ஐடியா வந்து எக்ஸ்போஸ் பண்றதுதான் வந்து தாமதமா இருக்கு. அதை கண்டிப்பா விட்டுறக்கூடாது அப்படின்றதையும் நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலம்

அந்த சப்போர்ட் பெண்கள் எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்றதை நானும் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் எல்லாரும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே வந்து பிசினஸ் பண்றது ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதை வந்து பெண்கள் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேயர்களே. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து இப்போ விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

0: 97.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: என்னன்னா அதோட சாப்பாடை தேடி ஊர் ஊரா சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து தூங்கிடுறது. சாப்பாடு சாப்பிட்டு இப்படிதான் அதோட டெய்லி லைஃப் வந்து இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அணில் வந்து நிறைய இடங்களுக்கு போச்சு, சாப்பாடு வந்து இதுக்கு கிடைக்கவே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம அது பாட்டுக்கு சோகத்துல, அது மட்டும் இல்லாம ரொம்ப பசியில ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த மரத்துல இருந்த ஒரு கிளி வந்து இந்த அணிலை பார்த்து சொன்னிச்சு, நீ ஏன் இவ்வளோ சோர்ந்து போய் உட்காந்துருக்க, உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ அணில் வந்து கொஞ்சம் தயங்கினுச்சு, கிளிகிட்ட எப்படி பசிக்குதுன்னு சொல்றது, நமக்கு தப்பா நினைச்சிருமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுச்சு. அதுக்கப்புறமேட்டு கிளியே புரிஞ்சுக்கிட்டு கிளிகிட்ட சாப்பிட வச்சிருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அணில் கிட்ட கொடுத்துச்சு. ஸோ அணில் வந்து என்ன ஏதுன்னே கேட்காம இருந்த பசியில அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுருச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் சொன்னிச்சு, நான் வந்து டெய்லி சாப்பாடை தேடி போய் சாப்பிடுவேன், ஆனால் எனக்கு இன்னைக்கு எங்கேயுமே கிடைக்கல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அந்த நேரத்தில் தான் நீங்கள் கரெக்டாக சாப்பாடு கொடுத்து உதவுனீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு கிளி என்ன சொன்னிச்சுன்னா, நானும் இதே மாதிரி ஒரு நிலைமையில இருந்திருக்கேன், அப்போ வந்து எனக்கு ரெண்டு பேர் உதவி பண்ணாங்க, ஸோ நானுமே உதவி பண்ணுற நிலைமையில இருக்கும்போது உதவி பண்ணணும் இல்லையா, அதனால தான் நான் உங்களோட பசியை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு அணிலுமே, இனிமேல் நானும் என்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, நம்ம உதவி செய்கிற இடத்துல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹாய், உங்க நேம்?
2: ஆர் தேஜாஸ்ரீ.
1: தேஜாஸ்ரீ, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 60A.
1: சூப்பர். எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: ஜெயராம் பப்ளிக் ஸ்கூல்.
1: ஓகே, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: நிறைய ஃப்ரெண்ட்ஸ்.
1: நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரி, யார் யாரெல்லாம்? அது
2: நிறைய பேர் இருக்காங்க.
1: பரவாயில்ல, ஒரு லிஸ்ட் தான் போடுங்களேன், கேட்போம் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னு.
2: அலங்கிருத்தா, அஜில்சன், பவனிதா, கிருத்திக்.
1: சூப்பர், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு 4-5 பேரை தான் சொல்லியிருக்கீங்க. சரி, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஸ்கூல் டைமில் இல்லை பிரேக் டைம்லலாம் என்ன பண்ணுவீங்க?
2: நிறைய வந்துட்டு பேசுவோம், படிப்போம், அப்புறம் வந்துட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம்.
1: வெரி குட், டைம் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறீங்க. சரி ஓகே, தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தேஜாஸ்ரீ கூட பேசலாம். ஸ்டேடியூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: பத்தி தாங்க நான் வந்து சொல்ல போறேன். ஒரு கிராமத்துல எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில ஒரு தடியை பிடிச்சுக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால பயங்கரமா பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்றைக்கி நம்ம கூட தேஜாஸ்ரீ தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம தேஜாஸ்ரீ கூட இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்களாம் ஆஸ் அ பேரண்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு ரெகுலரான ஹெல்த் செக்கப் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் மேம்?
7: செக்கப், ஹெல்த் செக்கப்புங்கிறது எல்லாருக்கும் அவசியமானது தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இம்யூனைசேஷன் எந்தெந்த வயசில் பார்க்குறோம்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு குழந்தை பிறந்த உடனேயே நம்ம வந்து ஒரு மருத்துவர் குழந்தைய செக்கப் பண்ணிட்டு தான் அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு மாதமும் ஒரு 3 வரைக்கும் செக்கப் போகணும். வேரியஸ் ஸ்டேஜஸில் ஒவ்வொரு கட்டத்தில் நம்ம வெவ்வேறு தேவைகளுக்காக மருத்துவர் அணுகுவோம். இப்போ முதல் ஒரு 5 வரைக்கும் குழந்தையுடைய வளர்ச்சியில் நம்ம கவனம் வைப்போம். அடுத்து குழந்தையுடைய உடல் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி ரெண்டும் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக பார்ப்போம். ஸ்கூல் போயிட்டாங்கன்னா பிள்ளைங்களுடைய கண் பார்வை சரியா இருக்கா, பற்கள் சரியா இருக்கா, ஏன்னா அதுல தொல்லைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஒழுங்கா இருக்கான்னு பார்க்கலாம். 5 மேற்பட்டு வருடம் ஒரு முறைன்னு ஹெல்த் செக்அப் வச்சுக்கிட்டோம்னா நல்லது.
6: கண்டிப்பா கண்டிப்பா மேம், நிறைய விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ

ரெகுலரான ஹெல்த் செக்கப் அப்படின்றது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதில் தான் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளோட உணவு பழக்கம். ஸோ பேலன்ஸ்டு மீல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பேலன்ஸ்டு மீல் அப்படின்னா வெறுமனே சாப்பாடு மட்டும் கிடையாது, தண்ணி குடிக்கிறதும் அதில் ஆட் ஆகும். ஸோ அடிக்குவட்டான தண்ணி அவங்க குடிக்கணும், அண்ட் ஸ்லீப்பிங் பேட்டர்னுமே இதில் ஆட் ஆகும்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு பேலன்ஸ்டு மீல் ப்ளஸ் ரெகுலரான ஸ்லீப்பிங் பேட்டர்ன் அண்டு உடம்பு ஹைட்ரேஷனாக இருக்கிறது, இது எல்லாமே அவங்களோட அந்த க்ரோத்தில் இன்வால்வ் ஆகும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க வந்து சரியான நேரத்துக்கு தூங்குறாங்களா, சரியான அளவில் தண்ணி குடிக்கிறாங்களா, அண்ட் அது மட்டுமே இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டு மீல் அவங்க வந்து சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அவங்களோட பேலன்ஸ்டு மீல் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, அந்த மீல் பிளேட்டில் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், நியூட்ரியன்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கணும். அதுதான் வந்து பேலன்ஸ்டு மீல்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக பேரண்ட்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அதை உட்கொள்ளும் முறை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய விஷயங்களை நான் வந்து உங்ககிட்ட டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை தொடர்ந்து தேஜாஸ்ரீ கூட இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரோட்ல என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க?
2: இல்லடா, அங்க பாரு, அந்த அண்ணன் தம்பிங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க.
1: அதுல உனக்கு என்ன போறாம?
2: பொறாமலாம் இல்லப்பா.
1: அப்புறம் ஏன் அங்கேயே பாத்துட்டு இருக்க?
2: இல்ல, அந்த அண்ணன் தம்பிக்கு என்ன வித்தியாசம் சொல்லு.
1: எனக்கு தெரியல, நீ சொல்லு.
2: இது கூட தெரியாதா? வயசுதான் வித்தியாசம்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.
3: கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
4: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
5: சோனா FM 107.8 சக்கலக்க குட்டி.
6: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம தேஜாஸ்ரீ கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ நம்ம தேஜாஸ்ரீ கூட பேசிடலாமா? தேஜாஸ்ரீ, நீங்க தனியா கிளாஸ் எல்லாம் போறீங்களா? எந்த கிளாஸ் எல்லாம் போறீங்க?
7: பரதநாட்டியம் கிளாஸ் போற, வீணா கிளாஸ்.
6: சூப்பர். அப்ப யோகா கிளாஸும் போறீங்களா?
7: இல்ல, யோகா கிளாஸ் நான் ஜாயின் பண்ணுவேன்.
6: ஓகே ஓகே. சரி, பரதநாட்டியம்ல எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க?
7: பரதநாட்டியம் வந்துட்டு நான் ஜதீஸ்வரம் முடிச்சிட்டேன். நான் சலங்க பூஜை பண்ணேன் 3 months சலங்க.
6: வாவ், இவ்வளவு தூரம் முடிச்சிருக்கீங்க. சரி, நெக்ஸ்ட் வீணைல?
7: வீணைல வந்துட்டு நான் இப்பதான் பேசிக்ஸ் கத்துட்டு இருக்கேன். ஜாயின் பண்ண ஒரு 1 year தான், இப்பதான் பேசிக்ஸ் கத்துட்டு.
6: ஓகே ஓகே. பயங்கரமா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீ வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, தொடர்ந்து இதே மாதிரி சூப்பரா பண்ணுங்க. இப்போ ஸ்கூல்ல உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
7: மேக்ஸ்.
6: மேக்ஸ் ஏன்?
7: அது வந்துட்டு அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் அதுதான் எனக்கு, அதாவது எல்லா கம்பேர் பண்ணும்போது அதுல எனக்கு கொஞ்சம் நிறைய ஸ்கோர் ஆகும்.
6: ஓஹோ, சரி. எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்க?
7: மேக்ஸிமம் 80 to 90, 70 to 80.
6: சூப்பர். இதே மாதிரியே மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண பாருங்க. சரி, நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணுவீங்க?
7: போன உடனே ரிஃப்ரெஷ் ஆயிட்டு ஹோம் ஒர்க் எழுதிடுவேன். அதுக்கப்புறம் டிவி பார்த்துட்டு ஹிந்தி டியூஷன் போயிட்டு வந்து டான்ஸ் கிளாஸ் வீணா கிளாஸ் போயிட்டு வந்துடுவேன்.
6: ஓ, அப்ப கரெக்டா இருக்கும்ல அடுத்தடுத்து இந்த ஒர்க் பண்றதுக்கு. சரி, அப்ப எப்ப சாப்பிடுவீங்க?
7: 8:30, 8:45.
6: வெரி குட். அதே மாதிரி சீக்கிரமா சாப்பிட்டுறணும். சரி, உங்களுக்கு வீட்டுல யார ரொம்ப பிடிக்கும்? மம்மியா டாடியா?
7: எல்லாருமே பிடிக்கும்.
6: எல்லாருமே பிடிக்குமா?
7: ரெண்டு பேருமே எல்லாமே பண்ணுவாங்க. மேக்ஸில் வந்துட்டு அதே 70 to 80, இங்கிலீஷில் வந்துட்டு போன வருஷம் வரைக்கும் ஒரு 80 to 90 எடுத்துருவேன். இந்த வருஷம் எடுத்துருவேன்.
6: சூப்பர். இதே மாதிரி இன்னும் நிறைய மார்க் எடுக்கணும். ஓகே. அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியில் தேஜாஸ்ரீ கூட இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா FM-ஓட நம்பர் 9 7 8 7 7 0 107.8. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இல்லை மெசேஜ் மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8
0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட தேஜா ஸ்ரீ தான் ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் சூப்பராக நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்ததாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தேஜா ஸ்ரீ கூட பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நான் ஒரு சூப்பரான தாறுமாறான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காய்கறி பன்னீர் ரோல். ஸோ வெஜிடபிள் பன்னீர் ரோல், இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் 2 சப்பாத்தி, அடுத்ததாக பன்னீர் வந்து 1/2 கப் நல்லா துருவி எடுத்துக்கணும், கேரட் 4 டேபிள்ஸ்பூன் அதையும் துருவி எடுத்துக்கணும், கொடமிளகா 2 டேபிள்ஸ்பூன் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கணும், வெங்காயம் 1 நம்ம வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பொடியாக, மிளகுத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன். இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பரான காய்கறி பன்னீர் ரோல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து அது கூட கொடமிளகா கேரட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். அண்ட் அடுத்ததா அது கூடவே வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இப்போது அது கூட நம்ம பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் அடிச்சிடணும். தேவையான அளவு உப்பும் மிளகுத்தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். ஸோ உள்ளார வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டஃபிங்ஸை இன்னும் நம்ம வந்து கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் மாற்றுறதுக்கு லைட்டாக இதில் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஸோ மிளகுத்தூளும் கரம் மசாலாவும் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு காம்பினேஷன் பயங்கர சூப்பராக இருக்கும். இதை வந்து அப்படியே நம்ம சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ லைட்டாக சாஸ் கூட நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா, அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே இந்த சப்பாத்தி குருமா அப்படின்னு செய்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் பன்னீரை வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ பன்னீரில் உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களோட க்ரோத்துக்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களாம் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஹேர் ஃபால்லாம் வருது அப்படின்றாங்க. ஸோ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை தான் எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது, அதனால தான் ஹேர் ஃபாலே வருது அப்படின்றாங்க. ஸோ ஹேர் ஃபால் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 2வது காரணம் என்ன அப்படின்னா சத்து குறைபாடு, இதனால தான் ஹேர் ஃபால் வந்து அதிகமாக ஏற்படுது. ஸோ உடம்புல ப்ரோட்டீன் கம்மியாக இருந்துச்சு, ப்ரோட்டீன் வந்து தேவையான அளவு கிடைக்கல அப்படின்னாலும் ஹேர் ஃபால் வந்து ஏற்படும். ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச்சான உணவுகள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களோட ஆரோக்கியத்துக்கு. ஸோ மறக்காமல் இந்த ஒரு டிஷ்ஷை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் Top 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ உடனே சோனா எஃப்எம்மோட நிலை என்னான 9787770178 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட தேஜா ஸ்ரீ தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தேஜா ஸ்ரீ கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஜெயா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணும் அப்படின்னா, ஸோ சின்ன வயசுல இருந்தே கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் மேம்?
5: கான்ஃபிடென்ஸ் பிள்ளைங்கிட்ட நிறைய நம்ம பேசணும், பேசி அவங்க மனசுல என்ன இருக்குன்றது அதுக்கு நம்ம வாய்ப்பு, அதாவது அந்த சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அதுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க மைண்டில் என்ன இருக்குது, எதனால் அவங்க பயப்படுறாங்க, படிப்பில் பயப்படுறாங்களா, இல்லை ஒரு ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு பயப்படுறாங்களா, இல்லை பிள்ளைகளை பார்த்து பயப்படுறாங்களா, டீச்சரை பார்த்து பயப்படுறாங்களா, ஸ்கூலில் பார்த்து பயப்படுறாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னாமே ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு இருக்கணும், அவங்கள பேசுகிறதுக்கு நம்ம அனுமதிக்கணும், அதில் இருந்து நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அவங்க சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும், அதை நம்ம பாராட்டணும், கண்டிப்பாக பாராட்டுறது ஒன்று. அவங்கக்கிட்ட என்ன செய்யணும்னா விடாமுயற்சி கண்டிப்பாக வெற்றியை தேடித்தரும், எப்படி நீ கஷ்டப்பட்டாலும் வெற்றி வரும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க மைண்டில் ஏற்படுத்தணும். அடுத்தது ஃபெயில் ஆகிட்டியா விட்டுரு, அடுத்த ரூபா பசங்க எத்தனை தூரம் தோத்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அதுலேயும் நீ லேர்ன் பண்ணிட்டு வந்துடுவேன், கண்டிப்பாக உனக்கு சக்ஸஸ்ங்கிறது கண்டிப்பாக உனக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ விடாமுயற்சி கண்டிப்பாக வெற்றி தரும், தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய திறமையையும் தன்னம்பிக்கையும் வளர்த்தணும்.
4: கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட பேசணும், அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதுலேயே அவங்களுக்கு ஒரு தனி கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகிடும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தேஜாஸ்ரீ கூட பேசிடலாம். ஓகே தேஜாஸ்ரீ, இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக எங்கள் கூட பேசுனீங்க, சரி எனக்காக இப்போ என்ன சொல்ல போகிறீங்க லாஸ்ட்டாக நிகழ்ச்சியில்?
6: ஸ்டோரி சொல்லுங்க.
4: ஆமாம் சொல்லணும், ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லுங்களேன்.
6: இங்கிலீஷில் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட் சாப்டர் பார்த்துருக்கோம், அதில் வந்துட்டு நாங்கள் ராஜா பீர்பல் அண்ட் தென்னாலிராமன் பற்றி.
4: பரவாயில்ல சொல்லுங்க.
6: குட்டியாக சொல்ல முடியாது, அது ரெண்டு ஸ்டோரி, அந்த ஒரு லெசனுக்குள்ளேயே ரெண்டு ஸ்டோரி இருக்கு.
4: ஓ, ஒரு லெசன்லேயே ரெண்டு ஸ்டோரி இருக்கா, சரி ஏதோ ஒன்று சொல்லுங்களேன்.
6: பெரிய ஸ்டோரி
4: சின்ன ஸ்டோரின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டீங்க, சரி ஓகே. சரி நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா நீங்க ஸ்டோரி சொல்லி ஆகணும். அண்ட் இப்போ நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில, தேங்க்யூ.
6: தேங்க்யூ,
4: வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்க இருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட. பாபா மக்களே மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில மீட் பண்ணலாம்.
7: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேன். தினமுமே நான் வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஆனால் யாருமே எனக்கு வந்துட்டு எப்படி இருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு சிலர் சொல்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இன்னொரு சிலர் வந்துட்டு சொல்லலை அப்படின்னாலுமே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினச்சி நான் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்க போகிறேன். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் அவங்க தருண் தாங்க. வரலாறும் இயற்கையும் ஒன்றா இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் மகாராஷ்டிராவோட புகழ்பெற்ற மலைக்கோட்டையான மகுலி கோட்டை. இதை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மகுலி கோட்டை மும்பை நகரத்திலிருந்து சுமாராக 75 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோட்டை கடல் மட்டத்திலிருந்து 2815 அடி உயரத்தில் கம்பீரமாக நிற்கிது. தானே மாவட்டத்தோட மிக உயரமான இடமாகவும் இந்த இடம் சொல்லப்படுதுங்க. இயற்கை, வரலாறு, மலையேற்றம் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரே இடத்துல அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த பயணமாக கூட இருக்கும். மகுலி கோட்டை மராத்திய பேரரசோட வரலாற்றோட நெருங்கிய தொடர்புடையதாக இருக்குது. புகழ்பெற்ற மன்னர் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவோட தந்தையான ஷாகாஜி போன்ஸ்லே அப்படின்றவர் ஒரு காலத்தில் இந்த கோட்டையை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாராம். அதுக்கப்புறம் பல போர்களையும் ஆட்சி மாற்றங்களையும் பார்த்த இந்த கோட்டை மராத்தியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் இடையிலான முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளுக்கு சாட்சியாக நிற்கிதுங்க. கிமு 1658 சிவாஜி இந்த கோட்டையை முகலாயர்கள்கிட்ட இருந்து கைப்பற்றினார். அதுக்கப்புறமா மறுபடியும் இழந்தாலும் அதை மீட்டெடுக்க பல முயற்சிகளை மேற்கொண்டார். அதனால மகுலி கோட்டை வீரத்தையும் விடாமுயற்சியையும் நினைவூட்டக்கூடிய வரலாற்று சின்னமாகவுமே இருக்குது. மகுலி கோட்டையோட உச்சியை அடைஞ்சதுக்கப்புறம் அங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய திறந்தவெளி சிவன் கோயில், வருஷம் முழுசும் வற்றாத குடிநீர் குளம், பழமையான 3 குகைகள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கல்வளைவு மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்துதுங்க. மலையேற்ற பயணிகள் இந்த குகைகளில் ஓய்வெடுத்ததுக்கப்புறம் இயற்கையை ரசிக்கிறது வழக்கமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் தான்சா வனவிலங்கு சரணாலயத்தோட எல்லைக்குள்ளே வருது. இதனால் என்ன ப்ளஸ் அப்படின்னா, பசுமையான காடுகள், பறவைகளோட இனிமையான குரல்கள், பல்வேறு உயிரினங்கள் இந்த பயணத்தை இன்னமுமே அழகாக்குன்னு சொல்கிறேன். மலையேற்றத்தை விரும்புகிறவங்களுக்கு மகுலி ஒரு சவாலானது, ஆனால் மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்குங்க. உச்சி அடையக்கூடிய ஒவ்வொரு அடியும் இயற்கையோட அழகை நமக்கு நெருக்கமாக உணர செய்யுது. நேர்களே, வரலாற்று நினைவு சின்னங்களை பாதுகாக்கிறது இயற்கையை சுத்தமாக வச்சிருக்கிறது எல்லாத்தோட பொறுப்புன்னு கூட சொல்லலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பெருமை கிடைக்கும். இயற்கையை பாதுகாத்தோம் அப்படின்னா எதிர்காலம் பாதுகாக்கப்படும். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால் இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு

0: அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமனையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாட்டினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், ரெண்டு ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலிருந்து, கஞ்சமலை பகுதியிலிருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலிருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாற கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி ஏலூர் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அளவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த ஏலூர் ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து ஏலூர் ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டு வந்து திருமணி முத்தாற்றுல சேர்த்துது. சோ இப்படி ஐந்து துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காடு குண்டூர் கிராமத்துக்கு போயிருந்தப்போ மனோஜ் அப்படின்ற ஒரு அண்ணாவை வந்து சந்திச்சிருந்தேங்க. அவர் வந்துட்டு இயற்கை விவசாயம் செஞ்சிட்டு இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் அவர் சில விஷயங்கள்லாம் சொன்னார், எனக்கே ஆச்சரியமா இருந்ததுங்க. இந்த பூச்சிக்கொல்லி வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து பயன்படுத்துறாங்க, அதனால பாதிப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி அவராக வந்துட்டு ஒரு விஷயத்த சொன்னாருங்க. இந்த மாதிரி எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க இயற்கை விவசாயம் எப்படி பண்றது அப்படின்னு. ஸோ அதில் வந்துட்டு பஞ்சாமிரதம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார், பூச்சிக்கொல்லி மற்றும் வந்துட்டு மணலை வந்துட்டு ஊக்கப்படுத்துறதுக்காக ஒரு உரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றி நமக்காக பகிர்ந்திருக்காரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
4: என் பேர் மனோஜ், ஏற்காடு குண்டூர் தான். பஞ்சாமிரதம்னா வாழைப்பழம், நாட்டு மாட்டு சாணம், நாட்டு மாட்டு பால், தயிர், வெள்ளம், நெய் எல்லாம் கலந்து போகிறது அப்புறம் அது இருந்தால் சீக்கிரம் மண் சாகாது, செத்த மண்ணும் உயிர் வரும். பஞ்சாமிரதம், ஜீவாமிரதம், ஜீவாமிரதம்லாம்
5: ஜீவாமிரதம்
4: அதுலேயே அது அதே கான்செப்ட் தான். ஆனால் அதில் அதிகமாக போட மட்டும் கம்மியாக தான் போடுவோம். வெள்ளம், சாணி, அடுத்து கோமியம், அது மாதிரி கம்மியாக போடுவோம்.
5: ஓகே, இது எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க?
4: இது 6-8 ட்ரைனிங் கொடுத்தாங்க ப்ரோ, ஒரு 4 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன்.
5: 4 வருஷம். எப்படி, யார் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க?
4: இங்கே ஏற்காட்டில் ரெட்டிட்டு இல்லாமல் இருக்குல்ல, அங்கே தான்
5: இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள்
4: பண்ணிடுவோம். அங்கே ஆர்டர் கூப்பிடுவாங்க அப்பப்போ. அப்போ மீட்டிங் கூப்பிடும் போது போயிருந்தா அப்போ இயற்கை விவசாயம் பற்றி அக்ரிகல்ச்சர்லேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து எல்லாத்துக்கும் சொல்லி தந்தாங்க விவசாயிகளுக்கெல்லாம். அதனால தான் நாங்கள் அப்படியே பார்த்து பண்ணிகிட்ருக்கோம்.
5: இங்கே வனவிலங்கு பிரச்சனை,
4: வனவிலங்கு பிரச்சனை இறமைக்கு தான் ப்ரோ, காட்டுக்குள்ளே. இப்போ இங்கே ஊருக்குள்ளே அந்த ஒரு டைம் தான் நான் சொன்னல, அதுதான். மற்றபடி அங்கே கீழே எங்கள் காட்டிலனா இறமைங்க அது மாதிரி வந்து ராவடிக்கும், இறமைங்க பண்ணிங்க காட்டு பண்ணிங்க காட்டு பண்ணியிருக்கேன்.
3: ரொம்ப அருமையாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு மனோஜ் ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, உண்மையாலுமே சொல்லப்போனால் இந்த பூச்சிக்கொல்லிகள்லாம் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பூக்கள் பூக்குது இல்லையா, பூக்கள் பூத்ததுக்கப்புறம் இந்த மகரந்த சேர்க்கை அப்படின்றது வந்துட்டு தடைபடுதுங்க. பூச்சிக்கொல்லிகளை அதிகம் பயன்படுத்துறதுனால அங்கே பூச்சிகள், பட்டாம்பூச்சிகள், சின்ன சின்ன மகரந்த சேர்க்கைக்கு உதவக்கூடிய பூச்சிகள் எதுவுமே அங்கே வராது. ஸோ அப்படி வராதனால அங்கே மகரந்த சேர்க்கை இருக்காது. மகரந்த சேர்க்கை இல்லை அப்படின்னா பூக்களுக்கு இடையிலான இனப்பெருக்கம் நடக்காது, பழம் வராது, காய் வராது, எதுவுமே வராதுங்க. ஸோ இந்த மகரந்த சேர்க்கைக்கு முக்கியமாக இருக்கிறதே பூச்சிகளும் பட்டாம்பூச்சிகளும் தான். ஸோ இதெல்லாம் வரணும் அப்படின்னா அதை ஈர்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி ரொம்ப அருமையாக சில விஷயங்களை சொன்னார். வாங்க, தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.
3: எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
4: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
5: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: நேர்களே, இனிமையான பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். இப்ப சில நாட்களா நம்ம ஏற்காடு ஆணைக்காடு பகுதியை சேர்ந்த நாடக கலைஞர்கள் உருவாக்கின தெருக்கூத்து நாடகத்தை கேட்டுட்டு இருக்கோங்க. தெருக்கூத்து நாடகத்தோட மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அது வெறும் கதையை மட்டும் சொல்லாது, ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு வாழ்க்கை பாடத்தை நமக்கு கத்துக் கொடுக்கும். ஒவ்வொரு பாடலும் நம்ம பண்பாட்டோட ஆழத்தை உணர்த்துது, ஒவ்வொரு வசனமும் சிந்திக்க வைக்குது. அதனாலதான் பல நூற்றாண்டுகளா இந்த கலை மக்களோட மனசுல தனி இடத்தை பெற்றிருக்குங்க. அப்படிப்பட்ட தனி இடத்தை பெற்ற கலையிலிருந்து ஒரு சின்ன பகுதி இதோ உங்களுக்காக வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து பேசலாம்.
7: சொல்லக்கூடிய இந்த ஆனா கட்டு நன்னகரத்துல வந்திருக்கூடிய உண்ணாமலை அம்மன், உண்ணாமலைச்சி என்று சொல்லலாம், உண்ணாமலை அம்மன் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட மனிதராகிய அம்மாவாகிய இந்த யசோதாவை மாரியம்மா மீதில் 50 ரூபாய் அன்பளிப்பு அளித்தார். அப்படி புகுந்து வாத்து முறையாக வந்திருக்கின்றது தெரிவிக்கின்றேன். அங்க ஊரறியா தாமரையா உதுகொடி

அங்க திரும்பி வரேங்க தானிய நேரமா.

0: அப்படின்றா. இந்த உண்ணாமலை அம்மன் போடப்பட்ட உண்ணாமலை அம்மா போடப்பட்ட அன்பளிப்பு அந்த மாதிரி ஒரு காசு கொடுத்து மறுகாசு மலையை போல வளர்ந்து அக்கா தங்கசி அரியிரம்பூர் போலவும் வட்டிலும் தொட்டில வடியாத பால் கடலும் தள்ளிப்பால் வத்தினாலும் கரும் பால் வத்தாம எட்டி பால் வத்தினாலும் எருக்கும் பால் வத்தாம ஆறு போல் தலைத்து அருகு போல் வேரோடி மூங்கல் போல் கிளைக்கழித்து முசுவாய் வாழக்கடவா என்று சொல்லி ஸ்ரீ மணியப்ப நாடக சபா மன்றத்தால அவருக்காக வாழ்த்துக்கின்றது. அவரால் நம்பாங்க
1: ரொம்ப அருமையா இருக்குல்ல. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. நம்ம மண்ணோட மனம், நம்ம மொழியோட இனிமை, நம்ம பண்பாட்டோட பெருமை, நம்ம முன்னோர்களோட வாழ்க்கை நெறிகள், இது எல்லாமே தெருக்கூத்து அப்படின்ற கலை வடிவத்துல உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த அரிய பாரம்பரியத்தை வானொலி வழியா உங்ககிட்ட கொண்டுட்டு வர முடிஞ்சதுல நாங்க மகிழ்ச்சி அடைகிறோங்க. இந்த நாடகத்தை நமக்காக நிகழ்த்தி காட்டின தெருக்கூத்து நாடக கலைஞர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியோட 4வது பகுதியில ஏரிகள் மற்றும் குளங்கள்ல அமைதியா நீந்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான நீர்ப்பறவையை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதோட பேரு யுரேசிக் கூட் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த பறவை ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்காவோட சில பகுதிகள், ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து மாதிரியான நாடுகளில் பரவலாக இருக்குது. இந்தியாலையுமே ஏரிகள், குளங்கள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் சதுப்பு நிலங்களில் வாழ்ந்துட்டு வருதுங்க. இந்த பறவையோட தோற்றம் ரொம்பவுமே தனித்துவமானது. உடம்பு முழுசுமே கருப்பு நிறமாகவும் நெத்தியில் வெள்ளை நிற கவசம் மாதிரியான பகுதியும் வெள்ளை அழகுமே இருக்கும். இந்த வெள்ளை நெற்றி பகுதியே இதோட நீர்ப்பறவைகள்லேருந்து ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்க உதவுதுங்க. ஆண் மற்றும் பெண் பறவைகள் தோற்றத்தில் ஒரே மாதிரியாக இருக்கிறது இதோட இன்னொரு சிறப்பம்சம். நேர்களே, இந்த பறவை சிறந்த நீச்சல் வீரன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதோட கால் விரல்கள் அகலமான மடல்களை கொண்டிருக்கிறதுனால தண்ணியில் ரொம்பவுமே ஈஸியாக நீந்தவும் தண்ணிக்குள்ளே மூழ்கி உணவு தேடவும் இதால் முடியுங்க. நீந்தறப்போ தலையை முன்னாடியும் பின்னாடியும் அசைக்கிறது இதோட வழக்கமான பழக்கமாக இருக்குது. யுரேசி கூட்டு ஒரு அணைத்துண்ணி. நீர்வாழ் தாவரங்கள், பாசிகள், விதைகள், சின்ன சின்ன பூச்சிகள், நத்தைகள் மற்றும் சில நேரங்களில் மற்ற நீர்ப்பறவைகளோட முட்டைகளையும் கூட உணவாக சாப்பிடும். இதனால் நீர்நிலைகளோட இயற்கை சமநிலையை பராமரிக்க இது முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இனப்பெருக்க காலத்தில் இந்த பறவை ரொம்பவுமே ஆக்ரோசமாக மாறிடும். தண்ணியில் மிதக்கும் தாவரங்களை பயன்படுத்தி பெரிய கூடு அமைக்குமாங்க. அதில் 6-10 முட்டைகள் வரைக்கும் விடுது. ஆண் மற்றும் பெண் பறவைகள் ரெண்டுமே சேர்ந்து கூடு கட்டுறதுலையும் முட்டையை அடைகாக்கிறதுலையும் குஞ்சுகளை பராமரிக்கிறதுலையும் ஈடுபடுது. குஞ்சுகள் பிறக்கும்போது கருப்பு நிற மென்மையான இறகுகளோட சிவப்பு கலந்த முகத்தோடு இருக்குமா. சில வாரங்கள்லேயே அது நீந்தவும் பெற்றோரோட உணவு தேடவும் கற்றுக்குமாங்க. பெற்றோர் அதை ரொம்பவுமே பாதுகாப்பாக வளர்ப்பாங்களா. இந்த பறவை இப்போ IUCN குறைந்த அக்கறை, அதாவது லீஸ்ட் கன்சர்ன் பட்டியலில் இருந்தாலும் ஈரநிலங்கள் அழிக்கப்படுறது, நீர் மாசுபாடு, பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் மனிதர்களோட அதிகப்படியான தலையீடு மாதிரியான விஷயங்கள் எதிர்காலத்தில் அதோட வாழ்விடங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துங்க. ஈரநிலங்கள் அப்படின்றது வெறும் நீர்நிலைகள் மட்டும் இல்லை, அது ஆயிரக்கணக்கான உயிரினங்களோட இல்லம். யுரேசிக் கூட் மாதிரியான பறவைகள் ஆரோக்கியமான நீர்நிலைகளோட அடையாளமாக இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நேயர்களே. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: அருமையான பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தாங்க உங்க கூட பேசிட்டு இருக்கிறது, நான் உங்க தருண் தான். நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இந்த பகுதியில் எப்பயுமே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பழங்குடியின மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம் அப்படின்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட பரந்த நிலப்பரப்பில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த பழங்குடியின மக்கள் தங்களோட மொழி, கலாச்சாரம் மற்றும் இயற்கையுடனான உறவால் உலகத்தோட கவனத்தை ஈர்த்திருக்காங்க. அவங்க பேர் தான் பாடி மாயா. இவங்களை பற்றி தாங்க இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். பாடி மாயா மக்கள் சுமார் 29,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட பரந்த நிலப்பகுதியில் வாழ்ந்தாங்க. கியூ, மவுண்ட் மேக்னட், நானைன், யாழ்கு மாதிரியான பகுதிகள் அவங்களோட பாரம்பரிய நிலங்களாக இருந்ததுங்க. இந்த நிலம் வெறும் வாழ்விடமாக மட்டும் இல்லாமல் அவங்களோட முன்னோர்கள் வாழ்ந்த புனிதமான மரபு நிலமாகவுமே கருதப்பட்டது. இவங்களோட தாய்மொழி பாடி மாயா மொழி. இது பாமானியுங்கன் மொழி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பழமையான மொழி தாங்க. ஒரு காலத்தில் இந்த மொழி அழியும் நிலையில் இருந்தாலும் இன்னைக்கு பாடி மாயா சமூக மக்கள் இணைஞ்சு அதை மறுபடியும் கற்பித்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகக்கூடிய மொழி புத்துயிர் இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டுட்டு இருக்காங்க. பாடி மாயா மக்களோட சமூக வாழ்க்கை ஒழுங்குமுறையுடனும் பாரம்பரிய சடங்குகளுடனும் அமைஞ்சிருந்ததுங்க. தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு மரபுகள், சடங்குகள் மற்றும் வாழ்க்கை முறைகள் வாய்மொழியாக பரிமாறப்பட்டது. இயற்கையோடு இணைந்து வாழ்றது தான் அவங்களோட வாழ்க்கையோட அடிப்படை நோக்கமாக இருந்தது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல பாடி மாயா மக்களோட பங்களிப்பும் குறிப்பிடத்தக்கதாக இருக்குங்க. அவங்களோட பாரம்பரிய நிலங்களில் பல அரிய உயிரினங்களும் பழங்குடியின வரலாற்று தலங்களுமே இருக்குது. இதோட முக்கியத்துவத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தக்கூடிய வகையில் மேற்கு ஆஸ்திரேலிய அரசு 2021 வருஷம் பாடி மாயா நாட்டில் சுமார் 114,000 ஹெக்டர் பரப்பளவில் 5 புதிய பாதுகாப்பு பூங்காக்களை அறிவித்தது. இந்த பகுதிகளை இன்னைக்கு பாடி மாயா பாரம்பரிய உரிமையாளர்களும் அரசு துறைகளும் இணைஞ்சு பாதுகாத்துட்டு வராங்க. பாடி மாயா மக்களோட கலாச்சாரம் இன்னைக்கு கலை உலகத்திலையும் வாழுதுங்க. புகழ்பெற்ற பழங்குடியின ஓவியரான ஜூலி டவுலிங் பாடி மாயா சமூகத்தை சேர்ந்தவர். அவரோட ஓவியங்கள் பழங்குடியின வரலாறு மற்றும் அடையாளம், சமூக நீதி பற்றிய விழிப்புணர்வை உலகத்துக்கு எடுத்து சொல்லுதுங்க. நேர்களே, ஒரு மொழியையும் ஒரு கலாச்சாரத்தையும் பாதுகாக்கிறது அப்படின்றது ஒரு சமூகத்தை மட்டும் இல்லை, மனிதகுலத்தோட வரலாற்றையே பாதுகாக்கிறது தாங்க. பாடி மாயா மக்களோட முயற்சிகள் பாரம்பரியத்தை இழக்காமல் நவீன உலகத்தோடு இணைந்து வாழ முடியும் அப்படின்றத நமக்கு உணர்த்துது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றிய ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பாய் நேயர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேங்க. எல்லாரோட வாழ்க்கையும் பல அனுபவங்களை கொண்டதாக இருக்கும். அந்த அனுபவங்களோட சுருக்கம் தாங்க ஒருத்தரோட வாழ்க்கை கதை. அதே மாதிரி அந்த அனுபவங்கள் எல்லாமே நமக்கு நினைவுகளாக மட்டும்தாங்க இருக்கும். அப்படி நினைவுகளோடு கூடின ஒரு கதையை தாங்க இன்றைக்கும் நான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது, ஒரு சாதாரண கிராமத்து மனிதர் இன்றைக்கி எல்லாரோடைய வீட்டோட சமையலறையிலையும் ஒரு இடம் பிடித்த ஒரு மாபெரும் பிராண்டை உருவாக்கின ஒருத்தரை பற்றின ஒரு கதையை தாங்க இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன். அம்மாவோட சமையல் குறிப்பை வச்சு, பெண்களோட சமையலறை வேலைகளை வந்து எளிதாக்கணும் அப்படின்னு நினச்சி, தரம், அதற்கப்புறம் மலிவு விலைக்கு பெயர் போன ஆச்சி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க. ஆச்சி மசாலா, அந்த நிறுவனத்தை உருவாக்கின ஏடி பத்மசிங் ஐசக் அவரோட ஒரு உத்வேகமான, ஒரு ஊக்கமூட்டக்கூடிய ஒரு கதையை தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். பத்மசிங் ஐசக், இவர் தான் ஆச்சி குழும நிறுவனங்களோட தலைவர், அதற்கப்புறம் நிர்வாக இயக்குனர். பத்மசிங் ஐசக் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இளங்கலை பட்டம் பிபிஏ முடிச்சுட்டு ஒரு சாதாரண விற்பனையாளராக அவருடைய பயணத்தை தொடங்குறாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற நாசரேத் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம், அங்கே வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தாங்க பத்மசிங் ஐசக். சின்ன வயசுலேயே இவருக்கு வந்து நிறைய சவால்கள்லாம் வந்து இருந்ததுங்க. 12 வயசு இருக்கும்போது அவருடைய தந்தை வந்து இறக்குறாங்க. இப்போ இவங்களுடைய அம்மா கணவர் இல்லாமல் 5 குழந்தைகளையும் வந்து வளர்த்துறாங்க ஐசக். அதுக்கப்புறம் 4 உடன்பிறப்புகள் தனி ஒருவராக வளர்த்துறாங்க. கஷ்டங்கள் நிறைய இருந்தாலும் அவர் வந்து தன்னோட தாயோட அன்பையும், முக்கியமாக அவங்க சமைக்கிற அப்போ போடுற நறுமணமிக்க அந்த மசாலா உணவுகளையும் எப்பயுமே வந்து அவர் மறந்ததில்லைங்க. அதுதான் அவரோட மனசில் இந்த மசாலா, அதுக்கப்புறம் உணவு மேலே ஒரு வாழ்நாள் பேரார்வத்தை அவருக்கு வந்து ஏற்படுத்தினதுங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து பத்மசிங் ஐசக் இவரோட ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், பாட்டை கேட்டுருங்க.

0: ஏ தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. ஆச்சி மசாலா எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போங்க, ரொம்ப ஃபேமஸ். அந்த ஒரு நிறுவனத்தை உருவாக்கின பத்மசிங் ஐசக் அவரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சாதாரண விற்பனையாளராக அவருடைய அந்த பயணம் வந்து ஆரம்பமானதுங்க. 12 வயசில் இருக்கும்போதே தன்னுடைய தந்தை கலக்கிறாங்க. அம்மா தான் இவரையும் உடன் பிறந்தவங்களையும் வளர்த்துறாங்க. நிறைய சவால்கள்லாம் வந்து இருந்தது.

சின்ன வயசில் அவங்களுடைய அம்மா அந்த மசாலா பொருட்கள்லாம் உணவுகளில் பயன்படுத்துவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது மேலே வந்து ஒரு பெரிய ஆர்வம் வந்து சின்ன வயசில் அவருக்கு வந்திருக்குங்க, அந்த டேஸ்ட்டு அது எல்லாமே சேர்ந்து. இப்போ இதனால தான் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது அவருடைய தொழில் வாழ்க்கையை முதன் முதல்ல கோத்ரேஜ் நிறுவனத்தில் ஒரு சேல்ஸ்மேனாக ஆரம்பித்தாருங்க. அங்கே அவர் விட்டுறது என்ன தெரியுமாங்க, தூள் வடிவ முடிச்சாயம், அதாவது நம்ம வந்து ஹேர் டை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி பவுடர் ஹேர் டை, அது வந்து பவுடர்லேருந்து மிக்ஸ் பண்ணி ஹேரில் வந்து அப்ளை பண்ணுவாங்க அந்த மாதிரி. அங்கே வேலை பார்த்தப்ப ஒரு 10 வருஷத்தில் மார்க்கெட்டிங், பிராண்டிங், விநியோகம் இது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாருங்க. ஆனால் எம்பிஏ பட்டம் இல்லாதனால அவரால் இன்னும் மேலே முன்னேற முடியல. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு 10 வருஷ வேலைக்கு அவர் வந்து டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு அவரோட உண்மையான ஆர்வம் அம்மாவோட சமையலையும் அதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அதாவது அந்த மசாலா பொருட்களை எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தாங்க. அப்படி 1995 உருவானது தான் ஆச்சி மசாலா அப்படின்னு, பெண்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தாயோட உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த பெயரோடு இருக்கக்கூடிய அந்த சமையலில் பயன்படுத்துகிற மசாலா பொருள். பெண்கள் சமையலறையில் செலவிடுற நேரத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ரெடிமேடாக மசாலா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து உருவாக்கினார். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு மஞ்சள் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த மஞ்சள் ஒரு அப்படியே வந்து நம்ம மஞ்சள்லாம் பார்த்துருப்போம், அதை போட்டு இடிப்பாங்க. இதே மாதிரி தான் எல்லா மசாலா பொருட்களும் அவங்க வந்து இடித்து அதை வந்து பயன்படுத்துகிற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து மிளகாய்த்தூள், மிளகாவை வந்து இடிப்பாங்க, கொத்தமல்லித்தூள் கொத்தமல்லியை இடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடிமேடாக கொடுக்கணும், அப்போ வந்து அது பெண்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான ரேட்டில் அவர் வந்து அறிமுகப்படுத்தினாருங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரோட்ல என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இல்லடா, அங்க பாரு, அந்த அண்ணன் தம்பிங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க.
2: அதுல உனக்கு என்ன பொறாம?
1: பொறாமலாம் இல்லப்பா. அப்புறம் ஏன் அங்கேயே பார்த்துட்டு இருக்க? இல்ல, அந்த அண்ணன் தம்பிக்கு என்ன வித்தியாசம் சொல்லு.
2: எனக்கு தெரியல, நீ சொல்லு.
1: இது கூட தெரியாதா? வயசுதான் வித்தியாசம்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டாதான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.
3: நடைபாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
4: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
5: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. ரெடிமேடா மசாலா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்ம சிங் ஐசக் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதல் முதல்ல மிளகாய்த்தூள் குழம்பு வைக்கணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்தணும் இல்லைங்களா, மிளகாய்த்தூள். இதெல்லாம் வந்து முன்னாடி அரைப்பாங்க. இப்போ கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தினக்கூலி தொழிலாளர்களும் அதை வந்து வாங்கி பயன்படுத்தணும், எளிமையாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரூபாயில் மலிவு விலையில் வந்து அதை அறிமுகப்படுத்தினார். ஆனால் ஆரம்பத்தில் கடைக்காரங்க இந்த வந்து இப்படி ஒரு புதிய பிராண்டை அவங்க வந்து விற்கிறதுக்கு தயங்கினாங்க. அப்போ ஐசக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அதாவது அவருக்கு வந்து அதை எப்படியாவது வந்து ஒரு நல்ல இடத்துல கொண்டு போகணும் இந்த ஒரு பிராண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். கடைக்காரங்க மசாலாவை வந்து விற்க தயங்கின உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பின் வாங்கலை. பொதுவாக ஏதாவது ஒரு முயற்சி நம்ம எடுக்கிறோம், அதில் ஏதாவது தோத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பின் வாங்கிடுவோம் இல்லைங்களா. அவர் வந்து பின் வாங்கினங்க. அவரே நேரடியாக கடைகளோட முன்னாடி நின்று அவரோட தயாரிப்பை அறிமுகப்படுத்தினார், விளம்பரப்படுத்தினார். அது மட்டுமே இல்லாமல் ஆச்சி மசாலா வாங்குறவங்களுக்கு ஒரு இலவச துருப்பிடிக்காத எஃகு குவளை அவர் வந்து கொடுத்தார், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மக். இந்த நேரடி அணுகுமுறை வேற லெவலில் ஒரு ஹிட் ஆனதுங்க. ஆச்சி ப்ராடக்ட் பயங்கர பிரபலமானது. இந்த தேவையை அதிகரித்த உடனே சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த உற்பத்தி திறனை அதிகப்படுத்திகிட்டே இருக்கிறார். அப்போ 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் இந்த மாதிரி மலிவு விலையில் தாங்க கொடுத்தார். தரத்துக்காக மிளகாய் போன்ற மூலப்பொருட்களை நேரடியாக பண்ணையிலிருந்தே வாங்கினார். ஒரு நாளைக்கு 120 மெட்ரிக் டன் மசாலா கலவைகளை உற்பத்தி செய்கிற ஒரு பிரம்மாண்ட ஆலையும் வந்து உருவாக்குறாருங்க. இதோட விளைவாக அவருக்கு கிடைச்சது ஒரு பெரிய வெற்றி. 2011 அந்த ஆட்சி நிறுவனம் 500 கோடி ரூபாய் வந்து விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு சாதனையாக இருந்ததுங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா FM 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு பத்மசிங் ஐசக் அவரோட ஒரு வெற்றி கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஆனால் ஆச்சி மசாலா அந்த ஒரு பிராண்டை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த ஒரு பிராண்டை உருவாக்கின ஒருத்தர் தான் பத்மசிங் ஐசக். ஆரம்பத்தில் நார்மலாக ஒரு சேல்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வேலைக்கு வந்து போயிட்டுருக்கிறாருங்க. ஒரு கட்டத்தில் அதிலிருந்து வெளியே வந்து அவருடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, இந்த மாதிரி நிறைய பிராண்டை, அதாவது ஆச்சி பிராண்டை வந்து பெருக்கிட்டே போகிறாரு. அதுவும் ரொம்ப கம்மியான மலிவான விலையில், 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தரத்தில் எளிய மக்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய அளவில் ரெடிமேடாக இந்த பொருட்களை வந்து கொடுக்குறாருங்க. இது கண்டிப்பாக பெண்களுக்கு, இப்போ சமையலறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஏன்னா இப்போ மிளகாய் அப்படின்னா அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடியே அரைச்சிட்டு வந்து ஒரு பெரிய போவனியில் போட்டு வச்சுருவாங்க. இப்போ அது வந்து ஒரு ரெண்டு வேலையாக வந்து இருக்கும் இல்லைங்களா, ஆனால் இதை வந்து ரெடிமேடாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ண ஆரம்பித்தாருங்க. ஆனால் ஆரம்பத்தில் வந்து எந்த ஒரு கடையிலையுமே இவர் வந்து அந்த பாக்கெட் கொடுக்கும்போது வாங்கிக்கல. ஆனால் இவராக அந்த கடை முன்னாடி நின்று எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து அந்த பொருட்களை விற்றுருக்கிறார். அப்புறம் போக போக போக போக அது வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து மாறுனுச்சுங்க. 2011 500 கோடி விற்பனை பண்ணுறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மசாலா மூலியமாக 300 கோடியும், அந்த பிரியாணி கிட், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அந்த மாதிரி வந்து விஷயங்கள் மூலிமா மிச்ச ஒரு பணத்தையும் வந்து அவர் ஈட்டுறாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் மட்டுமே 50% பங்கை அவர் வந்து கைப்பற்றுறாரு. நிறைய இதுக்கு முன்னாடி இருந்த போட்டியாளர்களுக்கு மத்தியில் அவருடைய அந்த ஒரு பிஸ்னஸ், அவருடைய அந்த பிராண்ட் நல்லாவே வந்து டெவலப் ஆனிச்சுங்க. ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்னு கூட வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 2011 500 கோடி அவர் வந்து டர்ன் ஓவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2015 12 இந்திய மாநிலங்களுக்கு இந்த ஒரு பிராண்டை கொண்டு போகிறார். அப்போ அங்கே வந்து விற்பனை, அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4000 விற்பனை முகவர்கள், 700 நடைபாதை வியாபாரிகளோட 10 லட்சத்துக்கும் அதிகமான கடைகளில் அவங்களோட 200 தயாரிப்புகளை விற்பனை பண்ணுறாங்க. அப்படியே பிஸ்னஸ் வந்து ரொம்ப அப்படியே உயரமாகிக்கிட்டே போகுது. 2017 மட்டுமே 1000 கோடிக்கு விற்பனை பண்ணுறாங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க.

0: சரவணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு பத்மசிங் ஐசக் அவரோட ஒரு வெற்றி கதையை தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆச்சி மசாலா அந்த பிராண்டை உலகம் முழுவதுமே கொண்டு போய் சேர்த்தாரு அப்படின்னு சொல்லாங்க. ஆனால் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம் தாங்க. அவங்க அப்பா ரொம்ப இளம் வயதிலே இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 4 பேர் அம்மா சிங்கிள் மதராக இவங்களை வந்து வளர்த்துனாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நல்லா அவர் படித்து ஒரு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போகிறாரு. சேல்ஸ் டீமில் இருக்கிறாரு. அங்கே அவர் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்களை வச்சு இந்த சேல்ஸ் மூலியமாக இப்போ சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மாவோடைய சமையலை சாப்பிட்டு அந்த மசாலா பொருட்களை வந்து ஏதாச்சும் வந்து விற்கணும், ஒரு பிராண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறார். இப்படி ஆரம்பித்த பிஸ்னஸ் ஆரம்பத்தில் அது யாருமே ஏற்றுக்கலைங்க. ஒரு கடையில் கொண்டு போயிட்டு அந்த பாக்கெட்லாம் அவர் வந்து விற்கிறப்ப மிளகாத்தூள் பாக்கெட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இந்த மாதிரி இதெல்லாம் விற்கிறப்ப அவங்க யாருமே வாங்கிக்கலைங்க. இப்போ அதாவது சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அதெல்லாம் விற்கிறப்ப யாருமே வாங்கிக்கல. இப்போ அந்த கடை முன்னாடி நின்று வரவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அது விற்றுருக்கிறாரு. இதை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பரிசு அப்படின்னும் அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாருங்க. இப்படி ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸ் 2011 பார்த்தீங்க அப்படின்னா 500 கோடி பார்த்துருச்சுங்க. அதுக்கப்புறம் 2015 12 இந்திய மாநிலங்களுக்கு அதை வந்து கொண்டு போகிறாரு. ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் 2017 1,000 கோடியே வருமானம் ஈட்டுதுங்க அந்த ஒரு நிறுவனம். 2022 பார்த்தீங்க அப்படின்னா 1,660 கோடி அந்த நிறுவனம் வருவாய் ஈட்டுதுங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய ஒரு முக்கியமான மசாலா நிறுவனமாக இந்த ஒரு நிறுவனம் மாறுதுங்க. இதனால் நிறைய பெரிய நிறுவனங்கள் கூட இந்த நிறுவனத்தோட வந்து ஒரு பங்குகளை வாங்கிறதுக்கு ஆர்வம் காட்டினாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு கதை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, ஏதாவது ஒரு புது முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தனக்கு ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது ஆனால் இதை வந்து மற்றவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த கதை ஒரு இன்ஸ்பிரேஷன் கதையாக இருக்குங்க. மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான சூப்பரான மோட்டிவேஷ்னலான கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ்.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.